0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:10:55. நேர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது நர்த்தன விநாயகர் என தொடங்கும் பாடல், பெங்களூரு ஏ.ஆர். ரமணியம்மாள் குரலில்.

நேரம் 6:34. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் தேனிசை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது பெரிதாகி உருவெடுத்த வி. கிருஷ்ணமூர்த்தி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப்பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் டீசல்

ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது.

0: அதிகார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்டமாக விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் 2 பாலங்கள் இடிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை CBI கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமன் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1,232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 திருவாத ஊரார் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள், கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி திருவனந்தபுரம் அஞ்சல், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, வி சிவரஞ்சனி, வி நளினகாந்தி ஆகியோரின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரையிசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 பக்கத்து வீடு நாடகம், எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், நடிப்பு ரவி சுப்பிரமணியம், எஸ்பிஎஸ் போத்திலிங்கம், லாரன்ஸ் பிரபாகர், டி கே மீனாட்சி, பி வி மீனாட்சி, அகஸ்டோ ஆகியோர், அமைப்பு ஜே ஜெயா அவர்கள், 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வெல் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: బయలుదేరి వెళ్లారు. తమ 12వ తరగతి పరీక్షా ఫలితాలతో సంతృప్తి చెందిన విద్యార్థులు 2 దశల రివ్యూ జరుపుకునే సౌకర్యం కల్పిస్తున్నట్లు సిబిఎస్ఈ ప్రకటించింది. ఇంధనం పొదుపు చర్యల భాగంగా సుప్రీంకోర్టు వర్చువల్ విచారణలతో సహా అనేక చర్యలు ప్రకటించింది. థాయిలాండ్ ఓపెన్ బ్యాడ్మింటన్ పోటీలో మన దేశానికి చెందిన సాత్విక్ సాయిరాజ్ రంకిరెడ్డి చిరాగ్ షెట్టి డబుల్ సెమీఫైనల్స్కి చేరుకున్నారు. ఐపీఎల్ క్రికెట్లో లక్నో సూపర్ జైంట్స్ చెన్నై సూపర్ కింగ్స్ని నిన్న 7 వికెట్ల తేడాతో ఓడించింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2வது கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது கேங்டாக்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவான தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிக்கிம் மாநிலம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு கடந்த 1975 இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்ததை குறிக்கும் வகையில் இன்று தனது மாநில உருவாக்க தினத்தை கொண்டாடுகிறது. தனது பயணத்தின் போது கேங்டாக் நகரில் உள்ள சில முக்கிய இடங்களுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2வது கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரின்சன் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக பிரதமர் திரு மோடி நாளை ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் அபர்ணா மற்றும் தினேஷ் ஆகிய 2 இளம் தொழில் முனைவோரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்களில் திருமதி ஹேமமாலினி, திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் செல்வி இக்ரா சௌத்ரி போன்ற முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திருமதி சுதாமூர்த்தி, திருமதி பி டி உஷா மற்றும் செல்வி சுவாதி மாலிவால் ஆகியோர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரதீந்திர பாசு சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூட்டத்தொடரின் போது இதனை அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும், சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் இந்த அவை எதிர்க்கட்சிகளுக்கும் உரியது என்று குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்த நாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தான் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதன் தலைவர் திரு இம்தியாஸ் ரஷித் குரேஷி, காலனி

0: ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக மக்களை வெளிப்படைய செய்ய சுக்தேவ், பகத்சிங் மற்றும் ராஜ்குரு போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தலைவர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியின் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூடுதலாக பல விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு திரு டிரம்ப் அளித்த பேட்டியில், ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்படும் என்றும், ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் திரு டாமி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100,000+ மாணவர்கள் காட்மண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது என கூறி பிரதமர் திரு பாலேந்திர ஷா தலைமையிலான அரசு அண்மையில் 100 அம்ச செயல்திட்டம் ஒன்றை அறிவித்தது. இதன் கீழ் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து நகரின் முக்கியமான இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள நாம்பல்லி ரயில் நிலையத்தின் நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு குறுகிய நேரத்திற்குள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் B1 பெட்டியின் குளிர்சாதனத்தில் இருந்து தீ பரவியதாக தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் வெப்பாலை இன்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளம், மாஹே, தெற்கு உள்கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார்.

0: ஆயுத பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. திரையிசை. முன்னதாக காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. சென்னை அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த திருமதி ஆர் கௌரி என்பவர் தனது கணவர் எஸ் ரமேஷ் என்பவரை கடந்த மார்ச் 2 காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர் பற்றிய விவரங்கள். வயது 39, உயரம் 155 சென்டிமீட்டர், மாநிலம் தாய்மொழி தமிழ், அடையாளம் இடது புருவத்தின் அருகில் ஒரு தழும்பு காணப்படும், வலது கையில் ஒரு மச்சம் இருக்கும். காணாமல் போனவர் பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: காவல் ஆய்வாளர், T4 சங்கர் நகர் காவல் நிலையம், சட்டம் ஒழுங்கு பிரிவு, தாம்பரம் நகர காவல் பிரிவு, சென்னை 75. தகவல் தெரிவிக்க வேண்டிய கைபேசி எண் 9498100015. கைபேசி எண் மீண்டும் 9498100015. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். தொடர்வது திரைகானம். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்காக ஒலிக்கும் குரல் சீன் ரால்டன்.

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக டியர் ரதி படத்திற்காக ஒலிக்கும் குரல் MS ஜோன்ஸ் ரோபர்ட்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: நேரம் 8:45:50. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து 3BHK படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஸ்ரேயா கோஷல், அம்ரித் ராம்நாத்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVA@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: திரைக்கானத்தில் தொடர்ந்து குமார சம்பவம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் வேல்முருகன்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி. ஞானதேவ் அவர்கள்

வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஏந்தோ பிரேமதோனு என தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வர்ணம், ராகம் பகுதாரி, ஆதி தாளம்.

நேரம் 9:29 25 அரங்கிசையில் தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி நின்னே நம்மிதி நெய்யா ராகம் சிம்மேந்திர மத்தியமம் மிஸ்ர சாப்பு தாளம் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை.

அரங்கிசையில் இனி நிர்குணாச்சிரே என தொடங்கும் சந்த் கோரகும்பர் பஜன் ராகம் சுத்த சாரங்கி ஏகதாளம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். துவக்கமாக சின்னத்தம்பி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: சுகுமான ராகங்களில் தொடர்ந்து சேரன் பாண்டியன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் ராஜ்குமார், ஸ்வர்ணலதா.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேரம் 10:48:35. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகுமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சின்னத்தாயி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். கே ஜே யேசுதாஸ், ஸ்வர்ணலதா.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: சுகுமான ராகங்களில் நிறைவாக ஒலிக்கும் குரல் மனு ஸ்வர்ணலதா. படம் சின்ன மாப்பிள்ளை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் சிவாஜி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஏஆர் ரகுமான், சயனோரா.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு குரல் அமுதம் கேட்கலாம்.
1: ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில்
2: நுட்பமாக கற்று தெளிந்தும் அவற்றை நயம்பட பிறர்க்கு எடுத்துரைத்தும் தான் மட்டும் அதன்படி நடக்காமலும் இருப்பவரை போல அறிவில்லாதவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 834 அதிகாரம் பேதைமை.
1: ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில்
2: நுட்பமாக கற்று தெளிந்தும் அவற்றை நயம்பட பிறர்க்கு எடுத்துரைத்தும் தான் மட்டும் அதன்படி நடக்காமலும் இருப்பவரை போல அறிவில்லாதவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 834 அதிகாரம் பேதைமை.
0: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை கானம் ஒலிபரப்பாகும். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 திருவாத ஊரார். எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்தியுள்ள இசை பேருரை கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை கானம். 3 மணிக்கு மலையாள நிகழ்ச்சி திருவனந்தபுரம் அஞ்சல். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வி சிவரஞ்சனி, வி நளினகாந்தி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரையிசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா.

0: 7:10 திரைகாணம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 பக்கத்து வீடு நாடகம். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடிப்பு ரவி சுப்பிரமணியம், எஸ்பிஎஸ் போத்திலிங்கம், லாரன்ஸ் பிரபாகர், டி கே மீனாட்சி, விவி மீனாட்சி, அகஸ்டோ ஆகியோர். அமைப்பு ஜே ஜெயா அவர்கள். 8:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகாணம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். தொடர்வது திரைகாணம். காலத்தை வென்று நிற்கும் பாடல்கள் ஒலி உலா வர கேட்கலாம்.
1: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பார்க்குதடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட சொந்தம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட

கேளா உம்மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா, காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாத்துடடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம்

0: உமாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, பார்த்துக்காரவேலா உமாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா.
1: வண்ணக்கிளி படத்திற்காக ஒலித்த குரல் சீர்காழி கோவிந்தராஜன். தொடரும் பாடலை கேட்கும் முன்

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: நேரம் 12:14 30 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள் டி ஆர் மகாலிங்கம், பி சுசீலா. படம் அமுதவல்லி.

0: நீங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள்.

0: பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVA@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள். TM சவுந்தரராஜன், P. லீலா. படம் பாகப்பிரிவினை.

0: ప్రపంచ శాంతి సుస్థిర అభివృద్ధి కోసం కాంతి శక్తిని ఉపయోగించుకోవాలని యునెస్కో పిలుపునిచ్చింది. తన చైనా పర్యటనలో భాగంగా అమెరికా చైనాలు కీలకమైన వాణిజ్య ఒప్పందాలు కుదుర్చుకున్నాయని అమెరికా అధ్యక్షుడు డొనాల్డ్ ట్రంప్ పేర్కొన్నారు. చైనా పర్యటన ముగించుకుని ఎయిర్ ఫోర్స్ వన్ విమానంలో తిరిగి వస్తున్న సమయంలో విలేకరులతో మాట్లాడుతూ ట్రంప్ చైనా అధ్యక్షుడు షీ జిన్పింగ్తో జరిపిన చర్చల అనంతరం 200 బోయింగ్ విమానాలను కొనుగోలు చేయడానికి చైనా అంగీకరించిందని, అలాగే మరిన్ని అదనపు ఆర్డర్లు ఇచ్చే అవకాశం కూడా ఉందని చెప్పారు.
1: A lot of great trade deals, including over 200 planes from Boeing with a promise of 750 planes, which will be by far the largest order ever if they do a good job with the 200, which I'm sure they will. And that's General Electric also. The engines, approximately 400-450 engines. We had an amazing time. It was a very historic.
0: 12వ తరగతి విద్యార్థుల కోసం ఫలితాల ప్రకటన తర్వాత సదుపాయాలను వివరిస్తూ కేంద్ర మాధ్యమిక విద్యా బోర్డు సిబిఎస్ఈ ఒక సూచిక జారీ చేసింది. నిష్పక్షపాతంగా పారదర్శకంగా మూల్యాంకన ప్రక్రియ పట్ల తనకున్న నిబద్ధతను పునరుద్ఘాటించింది. తమ 12వ తరగతి పరీక్షా ఫలితాల పట్ల అసంతృప్తితో ఉన్న విద్యార్థులు 2 అంచెల సమీక్షా విధానాన్ని ఉపయోగించుకోవచ్చునని బోర్డు తెలియజేసింది. ఐపీఎల్ క్రికెట్లో నిన్న రాత్రి ఏకన స్టేడియంలో జరిగిన మ్యాచ్లో లక్నో సూపర్ జైంట్స్ జట్టు చెన్నై సూపర్ కింగ్స్ ను 7 తేడాతో ఓడించింది. ఈవేళ జరిగే మ్యాచ్లో కోల్కతాలోని ఈడెన్ గార్డెన్స్ లో కోల్కతా నైట్ రైడర్స్ గుజరాత్ టైటన్స్ తో సాయంత్రం 7:30 తలపడుతుంది. థాయిలాండ్ ఓపెన్ బ్యాడ్మింటన్ పోటీలో మన దేశానికి చెందిన సాత్విక్ సాయిరాజ్ రంకిరెడ్డి, చిరాగ్ శెట్టి ఈ రోజు సెమీఫైనల్స్ లో మలేషియా ప్రత్యర్థులతో తలపడతారు. విశేషాలు మరొకసారి. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈ మధ్యాహ్నం నెదర్లాండ్స్ లో భారతీయ సమాజాన్ని ఉద్దేశించి ప్రసంగిస్తారు. విదేశీ ప్రయాణాలపై సెస్, పన్ను లేదా సర్చార్జ్ విధించనున్నట్లొచ్చిన వార్తలను ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ తోసిపుచ్చారు. సిక్కింలో ఈరోజు రాష్ట్రవతరణ స్వర్ణోత్సవాలు జరుపుకుంటున్నారు. ఐపీఎల్ క్రికెట్లో ఈరోజు కోల్కతాలోని ఈడెన్ గార్డెన్స్ లో కోల్కతా నైట్ రైడర్స్ జట్టు గుజరాత్ టైటన్స్ తో తలపడుతుంది. సాయంత్రం 7:30 ఈ మ్యాచ్ ప్రారంభమవుతుంది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
2: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்டம் நடன கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளர்

0: செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: டெங்கு வந்து ஃபீவர் வந்து உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. டென்வி ஒன், டென்வி டூ, டென்வி த்ரீ, டென்வி ஃபோர் அப்படின்னு நாலு வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு, ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு வந்து காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம், எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட் மாதிரி யூஸ் பண்ணலாம் பெட்டிங்ஸில். வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லேயும் டோர்ஸ்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
0: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஜெய்ப்பூரில் வரும் 23 வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 குழந்தை 9 போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐஎஸ்ஐஎஸ்

0: அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும், 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலாக்கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும், 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாவியா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஈ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 13:00 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் மெல்லிசை துவக்கமாக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்.

போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே இறை வழிக்கு நம்மை அழைத்து சென்று முக்தி என்பதை நமக்கு வாங்கி தருகின்ற மகான்களிலே ஒருவராக கருதப்படுகின்ற மணிவாசக பெருமானாகிய திருவாதவருடைய சரித்திரத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். மனித வாழ்வினுடைய நோக்கம் முக்திதான், அதுதான் இறுதி நோக்கம். ஞானம் பெற்று அந்த ஞானத்தின் நிறைவிலே பிறவா நிலையாகிய முக்தி அடைவது என்பதுதான் மனித வாழ்வினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிற வகையிலே நமக்கு அழகான ஞான நெறிதனை, முக்தி நெறிதனை பெரியோர்கள் அழகாக சொல்லி வைத்தார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற நான்கு வழிமுறைகளை வைத்தார்கள். வேதத்தில் கூறப்பட்டதை சரி என்று ஏற்றுக்கொண்டு மகான்கள் ரிஷிகள் காட்டிய வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்ளுகிற அந்த முறைதான் சரியை என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் காட்டிய நெறிமுறைகளை அறிந்து கொண்டு என்னென்ன கைங்கரியம் செய்ய வேண்டும், பகவானுக்கு கைங்கரியம், இறைவனுடைய அடியார்களுக்கு கைங்கரியம், தேவைப்படுபவர்களுக்கெல்லாம் உதவி என்ற வகையிலே கிரியை என்பது கைங்கரியத்தை குறிப்பது, அடுத்தபடியாக யோகம் என்பது நம்மை ஆத்மாவோடு பொருத்திக் கொள்வது, அனாத்மாவாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை விடுத்து மெய்ப்பொருளாகிய செம்பொருளாகிய ஆத்மாவை உணர்ந்து அதிலே பொருத்திக் கொள்வது என்பதுதான் யோக நெறி. அந்த நெறியிலே வெற்றி பெற்று விட்டோமானால் ஞானம் நம்மை வந்து அடைகிறது. ஞானம் வந்தார்பின் நமக்கது வேண்டும் என்பார் பாரதியார். அந்த ஞானத்தை அடைகிற பொழுது முக்தி என்பது தானாக கிடைத்து விடுகிறது, அதுவே ஞான நெறி. இந்த நான்கு நெறிகளை அழகாக சைவ நல்லோர்களாகிய, சைவ பெரியோர்களாகிய, சைவ மகான்களாகிய நான்கு பேர் நமக்கு காட்டி கொடுத்தார்கள். அதிலே திருஞான சம்பந்த பெருமான் இறைவனை தனக்கு தந்தை என்று வைத்துக் கொண்டு மகன்மை நெறியை சொன்னார், அதுவே சரியை. ஆலயங்களுக்கும் இறைவனுக்கும் இறையடியாளர்களுக்கும் தொண்டு செய்து கிரியை என்கிற முறை அழகாக தொண்டு நெறியிலே அடிமை நெறியிலே வாழ்ந்து காட்டினார் திருநாவுக்கரசர் பெருமான். இறைவனை தனக்கு நண்பனாக வைத்துக் கொள்ளலாம் என்ற சக மார்க்கத்தை சொல்லி கையிலே குதிரை சவுக்கோடு காட்சியளித்த சுந்தரமூர்த்தி நாயனார் தோழமை நெறியை நமக்கு எடுத்து காட்டினார். இறுதியாக பக்தி என்று எடுத்துக்கொண்டு சரணாகதி என்று முழுமையாக இறைவனிடத்திலே ஆத்ம நிவேதனம் செய்து அந்த பக்தி நெறியினுடைய நிறைவினையே பக்தியை எனக்கருளி முக்தியை அளித்து வளர் பச்சை மயில் உற்று வர வேண்டும் என்று அருணகிரியார் சொன்னபடி அந்த முக்தியை அடைவதற்குரிய நெறியை நமக்கு காட்டியவர் மணிவாசக பெருமான். அவரே சரணாகதி தத்துவத்தை சொல்லி ஞான நெறியை சொன்னார். அதனால்தான் இன்றைக்கும் உலகத்தில் சொல்வார்கள், நாலு பேர் போன வழியிலே போ என்று. அந்த நாலு பேர் இந்த நால்வர் தான். இவர்கள் காட்டிய நெறிகளிலே நாம் இறைவனை அடைந்து முக்தி அடைவதற்குரிய அற்புதமான ஒரு அருளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அப்படி மணிவாசக பெருமான் திருவாத ஊரர் என்று அழைக்கப்பட்டவர். அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிற பொழுது ஞானம் அடைவதற்குரிய நெறிகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. மணிவாசக பெருமான் என்கிற திருவாத ஊரர் பல புராணங்களிலே பல வகைகளாக சொல்லப்பட்டிருக்கிறார். சுந்தரநாதர் என்னும் ஆதிசைவருடைய மகன் என்று ஹாலாஸ்மி மகாத்மியம் கூறுகிறது. குட முழு நந்தீசரை வாசகனாக கொண்டார் என்று நந்தியினுடைய அவதாரமாக அவரை கூறுகிறார் அப்பர் பெருமான். கணநாதர் என்று பிற புராணங்கள் அவரை சாற்றுகின்றன. ஆயிரம் முனிவர்கள் ஒருவராக அவரை உத்தரகோச மங்கை புராணம் விவரிக்கிறது. திருவாதவூரர் சிவபாத்தியன் என்று நம்பியாண்டார் நம்பி அழைக்கிறார். பெருந்துறை பிள்ளை என்று பட்டினத்தடிகள் கூறி கூறி மகிழ்ந்து போகிறார். அப்படிப்பட்ட திருவாதவூராகிய மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டிலே அவதரித்தார். பாண்டிய நாட்டிலே சிறப்பாக விளங்கக்கூடிய மதுரை மாநகரம், துவாதசாந்த பெருவழி, அம்பிகையினுடைய சக்தி பீடங்களிலே முதலாவதாக இருக்கிறது.

பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தானம்தான் இந்த மதுரை. அந்த மதுரைக்கு அருகிலே திருவாத ஊர் என்கிற ஊரிலே நம்முடைய மாணிக்க வாசகர் அவதாரம் செய்கிறார். அந்த ஊருடைய பெருமை சொல்கிறார்கள். ஒரு ஊருக்கு பெருமை எதனால் என்று சொன்னால், அந்த ஊரிலே இருக்கிற ஆலயங்கள், சத்சங்கங்கள், அங்கே வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறை, இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்று அவர் வாழ்கின்ற முறை, இவையெல்லாம் வைத்துத்தான் ஒரு ஊருக்கு சிறப்பு ஏற்படுகிறது. அப்படி திருவிழாக்களும் மகிழ்ச்சியும் இன்பமும் ஆனந்த நிலையும் பொங்கிய ஒரு நகரமாக திருவாதூர் விளங்கியது.

அந்த ஊரிலே அமாத்திய அந்தாண்டர் என்று சொல்லக்கூடிய சைவ மரபிலே வேத நெறி தழைத்து ஓங்க, சைவ நெறி விளங்க நம்முடைய திருவாதவூர் அவதரிக்கிறார். இவருடைய தந்தையார் பெயர் சம்பு பாதாசிரியர். சம்பு பாதம், இறைவனுடைய திருவடியே இவருடைய நாமத்தில் இருக்கிறது. தாயார் பெயரோ சிவஞானவதியார், சிவஞானம் வதிக்கின்ற இடம். இப்படி தாய் தந்தை இருவருமே ஞான தொடர்பாக, இறையடி தொடர்பாக இருக்கக்கூடிய நாமங்களை தரித்தவராக இருந்தார்கள். 16 வயதிற்குள் 64 கலைகளையும் கற்றார். கருவிலே திருவுடையராக விளங்கிய நம்முடைய வாதவூரர், இவருக்கு வாதவூரர் என்றே திருநாமம். இவருடைய சிறப்புகளை எல்லாம் கண்ட பெரியோர்கள், இந்த சிறு வயதிலேயே இவ்வளவு ஆற்றலோடு விளங்கி கொண்டிருக்கிறாரே என்று. அமாத்திய அந்தனர் மரபு என்பதனாலே ஒரு மன்னனிடத்திலே அமைச்சராக இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் அரிமர்த்தன பாண்டியன் என்ற அந்த அரசனிடத்தில் சென்று இவரை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். இவருடைய ஆற்றலை கண்ட மன்னன் இவரை தனக்கு அமைச்சராக நியமித்துக் கொள்கிறான். சிறிது காலத்திலே இவர் அமைச்சர்களிலேயே சிறந்தவராக விளங்கி தலைமை அமைச்சராக அங்கே பதவியேற்றுக் கொள்கிறார். அரிமர்த்தன பாண்டியன் இவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்கிற பட்டத்தை சூட்டி இவரை சிறப்பாக வைத்திருக்கிறான். இவர் அமைச்சு தொழிலை ஈடுபட்டிருந்தாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற முறையிலே அந்த மெய்ப்பொருள் நாட்டம் உடையவராக இருக்கிறார். பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இந்த பொய்ப்பொருளிலே கவனத்தை வைக்காமல் தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டு அதே நேரத்திலே தன்னுடைய நாட்டம் முழுவதையும் முக்தி நெறியிலே அமைத்து கொண்டிருந்தார். செம்மையான கருத்துடையராக இருந்தார் என்று இவரை புராணம் குறிப்பிடுகிறது.

ஞான நாட்டு உடையவராக அமைந்திருந்தார். குதிரையில் ஆயத்தை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தவர்கள் மன்னனிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், நம்முடைய லாயத்தில் இருக்கிற குதிரைகள் எல்லாம் மூப்பு அடைந்து விட்டன, பல குதிரைகள் நோய் கண்டு விட்டன, எனவே நாம் உடனடியாக நம்முடைய குதிரை படையில் இருக்கக்கூடிய குதிரைகளை மாற்றியாக வேண்டும் என்று சொன்னார்கள். சரி என்று மன்னர் பிரானத்தை ஏற்றுக்கொண்டு வாத ஊரை அழைத்து, ஐயா குதிரைகள் வாங்க வேண்டும், அந்த பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனவே நீங்கள் கீழக்கரை சென்று நல்ல குதிரைகளாக இறக்குமதி செய்யப்படுகிற பொழுது வாங்கி வாருங்கள் என்று அவரை அனுப்புகிறார். நிறைய பொற்காசுகளை எல்லாம் மூட்டைகளாக ஒட்டகங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு சேனைகள் சூழ இவர் புறப்பட்டு போகிறார். போவதற்கு முன்னாலே சொக்கநாத பெருமானிடத்தில் சென்று அவரை வேண்டுகிறார், இறைவா பொருள் என்பது அருளாக மாற்றப்பட வேண்டும், பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை உண்மைதான், ஆனால் அவ்வுலகம் வேண்டுமென்றால்

இந்த பொருளை நாம் அருளாக மாற்ற வேண்டும். வெளிநாடுக்கு செல்கிற பொழுது எப்படி நாம் நம்முடைய பணத்தை அந்த நாட்டு பணமாக மாற்றிக்கொள்கிறோமோ அதே போல நாம் இறையோடு இணைந்து வாழ வேண்டும் என்று அந்த உலகுக்கு போக வேண்டும் என்றால் அந்த உலகத்திற்குரிய அருளாக இதை மாற்ற வேண்டும். இறைவனிடத்தில் சென்று இறைவா நீதான் பொருளை அருளாக மாற்றக்கூடிய உபாயத்தை அறிந்தவன், எனக்கு சரியான வழியை காட்டி அருளாக மாற்றக்கூடிய ஒரு உதவி எனக்கு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். எனவே இந்த பணமானது, இந்த பொருளானது இறைவனுக்கும் இறையடியார்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கிறது. இறைவன் அவருடைய ஆவலை உணர்ந்து கொள்கிறான். இறைவன் தன்னிடத்திலே வாதவூரர் கேட்ட அந்த அற்புதமான பிரார்த்தனையை ஒருமுறை எண்ணி பார்க்கிறான்.

வாத உரடிகளுக்கு சத்தினி பாதம் ஒத்து வருகிற நிலை ஏற்பட்டு விட்டது. சக்தி பதிதல் என்று சொல்வார்கள், அதாவது இறையருள் கூடுதல். இந்த ஆத்மாவிற்கு இறையருள் கூடிவிட்டால் சத்தினி பாதம் ஒத்திடும் காலத்து உத்தம சத்குரு தரிசனமாகும் என்று ஒரு குருவினுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும். இவருக்கு இருவினை ஒப்பு என்பது ஏற்பட்டு விட்டது. புண்ணியம் எது பாவம் என்பது இல்லாமல், நன்மை இது தீமை எது என்று இல்லாமல், இரட்டைகளை எல்லாம் வென்று இருப்பது ஒன்றுதான், அது பலவாக தோன்றுகிறது என்கிற உணர்வு ஏற்பட்டு இருவினை ஒப்பு ஏற்பட்டது. எப்பொழுது இந்த இருவினை ஒத்துப்போனதோ உடனே இவருக்கு மலபரிவாகம் என்று இவரிடத்தில் இருக்கின்ற ஆணவ கண்ம மாயா மலங்கள் அகற்றப்படுகின்ற சூழல் வருகிறது. இதெல்லாம் இறைவனுடைய பேரருள். இப்படி ஏற்பட்ட காலத்திலே இறைவன் இவருக்கு பேரருள் புரிய காத்திருக்கிறான். எனவே இவர் போகின்ற வழியிலே தான் நின்று குரு வடிவாக இன்று கோலயம் தன்னில் திருவருள் தன்னை காட்டுவதற்காக இவன் அவருக்கு முன்னாலே போய் அமர்ந்து விடுகிறான். பெருந்துறையிலே அவன் ஏற்றுக்கொள்ளுகிற கோலம் தட்சிணாமூர்த்தி கோலம். இந்த தட்சிணாமூர்த்தி கோலத்தை அவர் காட்டி அருளி அவருக்கு உபதேசம் செய்வதற்காக திருவுள்ளம் பற்றுகிறான் இறைவன். எனவே பெருந்துறை என்கிற இடத்திலே இப்பொழுது ஆவுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. புருதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி போகிற வழியிலே அமைந்திருக்கிற அற்புதமான ஆலயம் இந்த பெருந்துறை ஆலயம், ஆவுடையார் கோயில். இன்றைக்கும் அங்கே நாம் போனோமானால் அங்கே சன்னதியிலே ஆவுடையார் மட்டுமே இருக்கிறது. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் இனியே என்று அம்பாள் அங்கே ஒலியாக ஓசையாக அமைந்திருக்கிறாள். அற்புதமான ஒரு ஆலயம், ஞானம் கிடைக்கின்ற ஒரு அழகான சூழல் அங்கே அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல இறைவன் தட்சிணாமூர்த்தி கோலத்திலே போய் அடியாரோடு அமர்ந்து விடுகிறான். இப்பொழுது குதிரைகள் வாங்குவதற்காக புறப்பட்டு போகிறார் நம்முடைய வாத உரடிகள். ஆனால் அவருடைய சிந்தை செல்லுகின்ற துறை என்பது இந்த பெருந்துறையாக அமைந்து விடுவது என்பதுதான் அங்கே இறைவனுடைய பேரருளாக நாம் பார்க்கிறோம்.

குருந்த மரத்தடியிலே தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருக்கிறார். இப்பொழுதும் குரு இருந்த மரமாகிய குருந்த மரம் ஒரு கற்சிலை வடிவிலே காணப்படுகிறது. அங்கே வேத சாத்திரங்கள் எல்லாம் முழங்க, ஒரு புறத்திலே சிவஞான போதம் அழகாக அங்கே படிக்கப்பட, இசைநூல் வல்லார்களெல்லாம் அங்கே குழுமி இருந்து

இசை எழுப்ப உச்சமய நூல்களும் புறச்சமய நூல்களும் உருவக்கம் அமைய நல்ல மாணாக்கர்கள்லாம் அமர்ந்து இறைவனிடத்தில் உபதேசம் பெறுவதற்காக காத்திருக்க, மெய்யடியார்கள்லாம் இறைவனை சுற்றி அவரை வாழ்த்தி கொண்டிருக்க, நல்லோர்கள் நடுவிலே இறைவன் இருக்கிறான், வைராக்கியம் பெற்ற அடியார்கள் நடுவிலே இறைவன் இருக்கிறான். எந்த இறை வடிவமாக இருந்தாலும் அடியார்களோடு இருப்பதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதே ரோ மத்பக்தா எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதா என்று மகாவிஷ்ணு சொல்லுகிறார். உடையால் உந்த நடு இருக்கும், உடையால் நடுவில் நீ இருத்தி, நீவீர் இருவீரும் அடியார் நடுவில் இருப்பதனால் என்னையும் அடியார் நடுவில் இருக்க பணித்து என்று மணிவாசகர் வேண்டியபடி இறைவன் சிவனடியார்களோடு இருக்கிறான். சிவபெருமானாக முருகப்பெருமானோ மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனாக இருக்கிறான். இப்படி இறைவன் அடியார்கள் சூழ இருக்கிறான். இந்த அற்புதமான காட்சியை நம்முடைய மணிவாசகரே பின்னாலே பாடுகிறார். அவரை ஆண்ட இடமாக அது அமைந்திருக்கிறது. என்னை ஆண்ட இடம் அதுவோ என்று அருணகிரியார் கூறியபடி உத்தரகோஷமங்கை திருப்பெருந்துறைவையெல்லாம் நம்முடைய மணிவாசக பெருமானை ஆண்ட இடங்களாக அமைந்திருக்கின்றன. இதை பின்னாலே அவரே அழகாக சொல்கிறார் திருவண்ணாமலையிலே.

பணிவோடு பேசுகிறார், என்னையும் ஆண்டு கொண்டு. இத்தனை பேர் இறைவா உனக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் ஒன்றுமே செய்யாமல் நிற்கிறேன். மில்டன் அழகாக சொல்வார், தோஸ் ஹூ ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் தே ஆல்சோ சர்வ். எந்த கைங்கரியும் செய்யாமல் நான் தனியாக இருந்தாலும் கூட இறைவன் என்னையும் ஆண்டு கொள்ளுகிறான் என்கிற ஒரு அற்புதமான கருத்தை இங்கே மணிவாசகர் வைக்கிறார். அங்கே பார்க்கிறார், இவரை அறியாமல் அந்த இறைவனிடத்திலே இவருடைய ஆன்மா கலந்து விடுகிறது. ஆலயத்துக்கு வருவார்கள் எல்லாம் ஆலயம் என்று ஆன்மா லைக்கின்ற இடமாக அதை அமைத்துக் கொண்டு விடுகிறாள் அல்லவா. அந்த ஒரு அற்புதமான அனுபவம் நம்முடைய வாதவுரடிகளுக்கும் கிடைக்கிறது.

எங்கோ நின்று கொண்டிருக்கிற வாதவரடிகளை இறைவன் தன்னுடைய திருக்கண்களாலே பார்க்கிறார். நயன தீட்சை, அருகே வா என்று அழைக்கிறார். அருகிலே வந்த மணிவாசகரை தன்னுடைய திருக்கரங்களாலே தொடுகிறார். ஸ்பரிச தீட்சை, திடீரென்று தன்னுடைய திருவடி அவருடைய திருமுடியிலே வைக்கிறார். திருவடி தீட்சை, இவையெல்லாம் ஒரு க்ஷணப்போதிலே நடந்து முடிந்து விடுகின்றன. ஒரு பெரிய அதிர்ச்சியிலே, இன்ப அதிர்ச்சியிலே, ஆனந்த அதிர்ச்சியிலே அமர்ந்து விடுகிறார் மணிவாசக பெருமான் இறைவனுடைய திருவடி கீழே. இறைவன் இவருக்கு உபதேசம் செய்கிறான் சூக்ஷ்ம பஞ்சாரத்தை. சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் என்பது சிவாய நம, நம சிவாய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம். சிவாய நம என்கிற உபதேசத்தை கேட்டவுடனே இவருக்கு சிலிர்த்து போய்விடுகிறது. இதை பின்னாலே மிக அழகாக சொல்கிறார்.

இறைவனுடைய திருவடி தன்னுடைய முடியிலே பட்டவுடனே ஏற்பட்ட ஒரு ஆனந்த நிலையை அவரே பின்னாலே சொல்லுகிறார். அவன் பா அடி ஏட்டிலும் பட்டதென்றோ என்று அருணகிரியார் தன்னுடைய பாடலே இறைவன் திருவடி பட்டதற்கே அப்படி மகிழ்ந்தார். தலையில் பதங்கள் அருள்வோனே என்று ஆனந்தப்பட்டார் அருணகிரியார். அதுபோல இங்கே நம்முடைய மணிவாசக பெருமான் பின்னாலே அழகா சொல்லுகிறார், ஆஹா எப்படி ஒரு அற்புதமான அனுபவம் இறைவன் திருவடியினுடைய முடிமேல் பட்ட உடனே

நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க, வேகம் கெடுத்து ஆண்டான் அடிவெல் என்றெல்லாம் மணி மணியாக வார்த்தைகளை உதிர்க்கிறார் நம்முடைய திருவாரூர் அடிகள். இறைவன் மிக மகிழ்ந்து, அப்பா மாசில்லாத மணி வார்த்தைகள் பேசினாய், எனவே நீ மாணிக்க வாசகன் என்றார். எனவே மாணிக்க வாசகர் என்பது இறைவன் நம்முடைய வாதூரடிகளுக்கு கொடுத்த நாமம். அந்த நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் மணிவாசக பெருந்தகை. அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி சொல்ல முடியாதது. அந்த மகிழ்ச்சியுடைய எல்லையிலே அழுகிறார். அழுதால் உன்னை பெறலாமே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு பக்தி நிலையிலே இருக்கிறார் அவர்.

சரணாகதி என்று தன்னை முழுமையாக ஆத்மா நிவேதனமாக அழித்து விடுகிறார் மணிவாசக பெருமான். பக்தியினுடைய உச்சம் என்பது சரணாகதி தான். இந்த சரணாகதி என்பது இறைவனிடத்திலே போய் சேர்கிற பொழுதுதான் முக்தி என்பதற்கான வழி கிடைத்து விடுகிறது. கதறுகிறார், இறைவனிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்த அந்த நிலையை சொல்லி சொல்லி பாடுகிறார்.

இறைவன் சொல்லுகிறான், மணிவாசகரே நீர் இங்கேயே இரும், யாம் சென்று மீண்டும் நாம் சந்திக்கலாம், இங்கே இருந்து நீங்கள் தொண்டு செய்து கொண்டிருங்கள் என்று சொன்ன பொழுது மிகவும் மகிழ்ந்தார். அந்த ஆலய தொண்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். எனவே வெளியே நின்றிருந்த சேனைகளிடத்திலே சென்று, நீங்களெல்லாம் மன்னனிடத்திலே சென்று கூறுங்கள், ஆடி மாதத்திலே குதிரைகள் எல்லாம் வரும் என்று அவரிடத்திலே அறிவியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டு ஆலய தொண்டிலே ஈடுபடுகிறார். எப்படி கோப்பண்ணா என்கிற தாசில்தாராக இருந்த பத்ராச்சல ராமதாசர் பத்ராச்சலம் ஆலயத்தை அழகாக நிர்மாணிப்பதற்காக மன்னனுக்கு செலுத்தப்பட வேண்டிய வரிப்பணத்தை எல்லாம் செலவிட்டாரோ, அதே போல இங்கே நம்முடைய மணிவாசக பெருமான் குதிரைகள் வாங்குவதற்காக வைத்திருந்த பொருளை எல்லாம் இப்பொழுது ஆலய சீரமைப்பிற்கும் ஆலய தொண்டர்களுக்கும் அன்பர்களுக்கும் செலவிடுவதற்காக முனைந்து விட்டார். அங்கே தன்னுடைய தொண்டினை செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இறைவனிடத்தை அவ்வப்பொழுது வேண்டிக் கொண்டிருக்கிறார், இறைவா தாங்கள் வாக்களித்தபடி குதிரைகளை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஆவணை மூலத்தன்று குதிரைகள் வரும் என்பதை அறிவிக்க வேண்டும் என்கிறார். எனவே மன்னன் ஓலை அனுப்பி எப்பொழுது குதிரைகள் வரும் என்று கேட்டபொழுது ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று இறைவன் அறித்தபடியே பதில் ஓலையிலே எழுதி அனுப்புகிறார் நம்முடைய மணிவாசகர். தொடர்ந்து தன்னை தொண்டை அங்கே செய்து அந்த ஆலயத்தை மிகச் சிறப்பாக நிர்மாணிக்கிறார். இறைவனுடைய அற்புதமான கருணை நினைத்து பார்க்கிறார். ஆற்றல் என்பது அழகாக மிளிர்கிற பொழுது வண்ணம் என்று சொல்லப்படும். கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று விஸ்வாமித்தர் சொல்வது போல இங்கே இறைவனுடைய தொண்டு என்பது கூட மிக அழகான ஒரு ஆற்றல் நிறைந்ததாக அமைந்திருக்கிறது. அதற்கு ஏற்றபடி இறைவனும் மிக அழகாக தன்னுடைய வடிவத்தை காட்டி அருள் செய்கிறார். இதையெல்லாம் அழகாக புராணம் பேசுகிறது.

அன்பு அருளாக மாறுகின்ற ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டு விட்டது. ஆவணி மூலம் வரப்போகிறது. இறைவன் சொல்லுகிறான், தன்னுடைய சிவகணங்களை எல்லாம் அழைத்து ஆவணி மூலம் வந்து விட்டதப்பா. மணிவாசகருக்கு சொன்னபடி நாம் குதிரைகளோடு அங்கு போயாக வேண்டும். இல்லை என்றால் மன்னவன் கோபப்பட்டு வாத ஊரடிகளை ஏதாவது செய்து விடுவான். எனவே சிவகணங்களே, நீங்கள் எல்லாம் குதிரைகளாக அமைத்துக் கொள்வதற்கு ஆன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அந்த குதிரைகளை அமைக்க வேண்டும். எப்படி என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். எப்பொழுதுமே நாம் ஒன்றை மற்றொன்றாக மாற்றுகின்ற ஒரு அருளை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அதன்படி நீங்களெல்லாம் காட்டிற்கு சென்று அங்கே இருக்கிற நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றுங்கள். பரி என்று சொன்னால் குதிரை என்று ஒரு பொருள். எனவே நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றுங்கள். இறைவன் ஒன்றை மற்றொன்றாக மாற்றுவான். சூரபத்மனை சேவலும் மயிலுமாக மாற்றுவான். தாரகாசுரனை யானையாக மாற்றி ஐயப்பனுக்கு கொடுப்பான். சிங்கமுகாசுரனை சிம்மமாக மாற்றி தாய்க்கு கொடுப்பான், முருகப்பெருவான். இங்கே சிவபெருமான் செய்த அந்த முறைதான் முருகனும் செய்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே இறைவன் காட்டில் இருக்கிற நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றுகிறான். அந்த பரிகள் மேலே அமர்ந்து கொண்டு குதிரை பாகர்களாக சிவகணத்தவரை வர வேண்டும் என்று சொல்லுகிறான். தானே ஒரு குதிரை அமைத்து அந்த குதிரை மேலே அமர்ந்து கொள்கிறான். அவனுடைய குதிரையை மிக அழகாக சொல்லுகிறது புராணம். இறைவனுடைய குதிரை வேதம். வேதத்தையே குதிரையாக அமைத்துக் கொள்ளுகிறான். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகிய அறம் பொருள் இன்பம் வீட்டை குதிரையினுடைய நான்கு

கால்கள். வேதத்தினுடைய பகுதியாக இருக்கக்கூடிய ஞான காண்டம், கர்ம காண்டம், இவற்றை காதுகளாக ஸ்ருதி என்று சொல்லுகிற பொழுதே காதினால் கேட்பது என்று பெயர். இதனாலே காதினாலே கேட்கப்படக்கூடிய இந்த தர்ம நெறிகளை செல்லக்கூடிய இந்த அற்புதமான வேதத்தினுடைய பகுதிகளை காதுகளாக அமைத்துக் கொள்கின்றன. விதிமுகம் என்பார்கள். அப்படி விதியையே குதிரைக்கு முகமாக அமைத்து, விளக்காக இருக்கக்கூடியதை வாளாக வைத்து, ஆகமங்களை அணிகளாக வைத்து, மந்திரங்களை எல்லாம் சதங்கைகள், மாலைகள், மணிகள், சிலம்புகளாக அமைத்து, சந்திரன், சூரியன் இவற்றை குதிரையினுடைய இருபுறங்களில் அமைக்கின்ற அங்க வடிகளாக அமைத்து, பிரணவத்தையே கடிவாளமாக கையிலே ஏற்று, பிரம்மனுடைய நான்கு முகங்களை குதிரையினுடைய நான்கு பந்திகளாக வைத்து, உபநிடத்தை சேனை என்று சொல்லக்கூடிய கலனையாக அமைத்து, அழகாக தானே அது மேலே வீற்றிருந்து புறப்பட்டு விட்டான். அங்கே இறைவன் குதிரை வீரனாக சிவகணங்களோடு புறப்பட்டு வருகிற அதே நேரத்திலே அவன் கூறிய முறைப்படி இறைவனை வாழ்த்தி கொண்டு தன்னுடைய வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமான்.

இறைவனுக்குரிய வழிபாட்டை நாம் செய்து கொண்டிருந்தோமானால் நம்முடைய வேலையெல்லாம் இறைவன் பார்த்து கொள்ளுவான். இதுதான் நமக்கு அழகாக பெரியோர்கள் சொல்லியிருக்கிற வழி. எனவே நாம் ஒருபோதும் நம்முடைய சமய ஆச்சாரத்தை, நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய அற்புதமான சமய நெறிகளை எல்லாம் விடாமல் இறை வழிபாட்டிலேயும் இறையடியார் தொண்டிலேயும் நம்முடைய கர்மாவிலையும் நம்முடைய தர்மத்திலையும் நிலை பெற்றிருந்தோமானால் நம்மை இறைவன் காப்பாற்றி எல்லாவற்றையும் அவனே கவனித்துக் கொள்வான் என்பத நிலையிலே தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இறைவன் புறப்பட்டு வந்திருக்கிறான். ஏற்கனவே சௌந்தர சாமந்தன் என்பவனுக்காக இறைவன் குதிரை மேல் வந்தது போல இப்பொழுதும் இவருக்கு அருள் செய்ய வருகிறான். ஐம்பொறிகளெல்லாம் மற்ற குதிரைகளாக, மனங்களெல்லாம் சிவகணத்தவர்களாக, இறைவனே உயிராக ஆத்மாவாக அமைந்து வருகின்ற அற்புதமான கோலம், பரிகளெல்லாம் அங்கே அழகாக நடைபோட்டு வருகின்றன. அவற்றுடைய நடையெல்லாம் கதிகள் என்று மிக அழகாக வர்ணிக்கிறார். ஒரு குதிரையானது நான்கு வகையான கதிகளிலே வருமாம். இன்றைக்கு நாம் ஸ்ரீரங்கம் போனோமானால் அங்கே பெருமாளை எழுந்தொள்ள செய்கிற பொழுது அழகாக அங்கே ஒரு ரிஷப கதி என்றும் யானை கதி என்றும் அழகாக மாற்றி மாற்றி அசைத்து கொண்டு வருவார்கள். இங்கே குதிரை அழகாக ஐந்து விதமான கதிகளோடு வருவதை வர்ணிக்கிறார் நம்முடைய புராண ஆசிரியர். டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு என்பது மல்ல கதியாகும். என்பது மயூர கதியாக இருக்கும். என்று அழகாக அதை வாரை கதி என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு தட

என்ற அழகாக வல்லிய கதியாக, இறுதியிலே மிக வேகமாக வரக்கூடிய டட்டகு டடடகு டட்டகு டடடகு டட்டகு டடடகு டட்டகு டடடகு என்று வரக்கூடிய வல்லிய கதியைப் போலவே சரகதி அழகாக இசைக்கருவியிலே இந்த நடையை காட்டுகிற பொழுது இதோ அந்த குதிரை மேல் நாமே வருவது போலவே ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? அதுதான் இறைவன் நமக்கு அடுத்திருக்கக்கூடிய இசையினுடைய மகிமை. அந்த இசை வல்லுநர்கள் இன்றைக்கும் பார்த்தோமானால் ஆலயங்களிலே இப்படிப்பட்ட கதிகளை இதுபோல் வாசித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதையும் நாம் பார்க்கலாம். இப்படி அந்த கதிகளோடு இறைவன் வருகிறான். இத்தனை குதிரைகள் வருவதை பார்த்த உடனே எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்கள் பார்த்திராத குதிரைகள், இவ்வளவு அழகான குதிரைகளை இவர்கள் இதுவரை பார்த்ததே கிடையாது. மன்னன் மேல் மாடத்திலிருந்து பார்க்கிறான், ஆச்சரிய

விடுகிறான். அடே அடே, நாம் குதிரை வருவதற்கு முன்னால் இப்படி நாம் மணிவாசகரை தண்டித்து விட்டோமே என்று தண்டனைக்கு உள்ளாகி அவரை மீண்டும் அழைத்து வந்து தனக்கு அருகே நிறுத்தி வைத்து, அதோ பாருங்கள் குதிரைகள் என்று அழகாக காட்டுகிறார். குதிரைகள் அழகாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வந்து கொண்டிருக்கிற குதிரைகள்லாம் அழகாக நின்றவுடனே இறைவன் குதிரை மேலே ஒரு பெருமிதத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறான். கம்பீரமாக இங்கிருந்து மன்னர் செல்லுகிறார் அமைச்சரோடு, அவனை வரவேற்கிறார். அப்பொழுது அங்கே இறைவன் சொல்லுகிறான், அப்பா, இந்த குதிரை வாங்குதல் சம்பிரதாயத்திலே கயிறு மாற்றிக்கொள்ளுவது என்று ஒன்று உண்டு. இந்த கயிறுகளை எல்லாம் உன்னிடத்திலே கொடுத்து விடுவேன். இப்படி கயிறு மாற்றிக்கொண்ட பிறகு நம்முடைய வியாபாரம் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு என்ன ஆனாலும் நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஒரு கடையில் சொல்லுகிறார் அல்லவா, பொருளை இப்பொழுதே வாங்கி செல்லுங்கள், சரியாக சரிபார்த்து கொண்டு செல்லுங்கள், பிறகு எந்த விதமான மாற்றம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார் அல்லவா. அதே போல இங்கேயும் அழகாக சிவபெருமான் பேசுகிறார். சரி என்று மன்னன் வாங்கி கொள்கிறான். ஏன்னா அவ்வளவு அழகான குதிரைகள் வாங்கி கொண்டு அந்த கயிறு மாற்றல் முடிந்து விட்டது. போகும்போது நம்முடைய மணிவாசக பெருமானை பார்த்து ஒரு கள்ளச் சிரிப்பு சிரிக்கிறார். சிவபெருமான் உள்ளம் கோர் கல்வனாக இருந்தால் கூட அவரிடத்திலே கள்ளச்சிரிப்பு என்பது கிடையாது, கண்ணனிடத்திலே தான் இந்த கள்ளச்சிரிப்பு உண்டு. ஆனால் இப்பொழுது மணிவாசகரை பார்த்து ஏதோ ஒரு அர்த்தம் புரிந்த பார்வை பார்த்து சிரித்து கொண்டே போகிறாராம். அது யாருக்குமே புரியவில்லை என்ன நடக்கப் போகிறது என்று. இப்பொழுது திரும்பி போய்விட்டார். மன்னனுக்கு மிக்க மகிழ்ச்சி. மணிவாசகரை விடை கொடுத்து தானும் அங்கே போகிறான். ஆனால் இரவிலே யாரும் எதிர்பாராத ஒன்று நிகழ்கிறது. நள்ளிரவிலே திடீரென்று இந்த குதிரைகள் எல்லாம் மீண்டும் நரிகளாக மாறிவிட்டன. பயங்கரமான ஊளை சத்தம். ஒரு நரி ஊளையிட்டாலே நம்மால் தாங்க முடியாது. ஆயிரக்கணக்கான நரிகள் ஊளையிடுகிற போது என்னாகும்? இப்பொழுது இந்த பரிகளெல்லாம் நரிகளாக மாறிவிட்டன. ஒரு அற்புதம் என்னவென்றால், நரிகளை இறைவன் பரிகளாக மாற்றுகிறான். ஆனால் இந்த பரிகளை இறைவன் மீண்டும் நரிகளாக மாற்றவில்லை. இவை தாமாகவே நரிகளாக மாறிவிட்டன. இதுதான் ஆத்மாவுடைய இயல்பு. இறைவன் நமக்கு தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுக்கிற பொழுது அவன் மாற்றி அருள்கிறான். ஆனால் நம்முடைய மனித வாழ்க்கையை புரிந்து கொண்டு நாம் ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டோமானால் நம்மை அவன் மாற்றுவதில்லை. நம்முடைய ஞானத்தினாலே நாமவே மாறுகிறோம். ஞானத்தை பெறாமல் இந்த பிரகிருத்தியிலே மயங்கி நாம் இந்த மாயையிலே இருந்து விட்டோமானால் நாமவே வேறு ஒரு பிறவி எடுத்து விடுகிறோம். எனவே இந்த அற்புதமான கருத்தை சொல்லுகிற வகையிலே மிக அழகாக இறைவன் நரிகளையெல்லாம் பரிகளாக மாற்றினான், ஆனால் அவன் பரிகள் மீண்டும் தாமே நரிகளாகும்படி செய்து விட்டான் என்று அழகாக இங்கே புராணம் பேசுகிறது. அப்படிப்பட்ட இறைவன் சென்று விட்ட உடனே நரிகளெல்லாம் ஊளையிடுகின்றன. எல்லோருமே பயந்து போய் வீட்டுக்குள்ளே அமர்ந்து விடுகிறார்கள். காலையிலே மன்னன் கோபம் கொண்டு மணிவாசகரை அழித்து, இதென்ன அநியாயமாக இருக்கிறதே, இதெல்லாம் உம்முடைய செயல்தான் என்று அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவரை சிறையிலே தள்ளி படாத பாடுபடுத்துகிறான். அவரை கொடுமைப்படுத்துகிறான். இவருக்கு தெரிந்ததெல்லாம் சிவாய நம சிவாய நமதான், வேறு என்றும் தெரியாது இவருக்கு. எனவே இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதற்குள்ளே இறைவன் திருவுளம் பற்றுகிறான். வைகை அழைக்கிறான். வை கை என்று ஏதோ கொஞ்சம் தண்ணீராக ஓடிக்கொண்டிருக்கிறாய், இப்பொழுது நீ பெருவெள்ளமாக மாற வேண்டும் என்று சொல்ல அந்த வைகை பெருவெள்ளம் எடுத்து ஓடுகிறது. வெள்ளம் எடுத்து ஓடுகிற பொழுது அங்கே கரையை கடந்து போய் அங்கே இருக்கிற வீடுகள்லாம் அதிலே மூழ்கின்றன. எனவே கரைகளை அடைக்குமாறு மன்னன் உத்தரவிடுகிறான். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பணி கொடுத்து ஒவ்வொரு குடும்பம் இந்த பகுதியை அடைக்க வேண்டும் என்று வைத்து விடுகிறான். அப்பொழுது ஒரு பகுதி வந்தி என்கிற ஒரு பிட்டு விற்கின்ற பெண்மணிக்கு வருகிறது. இறைவன் ஒரு கல்லிலே பல மாங்காய் அடிக்கிறவன். எனவே அனுகிரகம் என்று வருகிற பொழுது யாருக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய வேண்டுமோ அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்வான். அதுபோல இங்கே வந்தி என்பவளுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் நினைத்து விடுகிறான். ஏனென்றால் அவள் இறையடியாளுக்கு தொண்டு செய்கிறவள். இறையடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதனாலே அவளுக்கு முக்தி தர வேண்டும் என்று நினைக்கின்ற இறைவன் தான் ஒரு கூலியாளாக வருகிறான். தன்னுடைய தலையிலே ஒரு கூடை சுமந்து கொண்டு தோளிலே ஒரு மண்வெட்டி எடுத்துக்கொண்டு கூலிக்கு ஆள் வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு வருகிறான். இந்த பிட்டு விற்று கொண்டிருக்கிற வந்திக்கு யாரும் ஆள் கிடைக்கவில்லை. எனக்கு யாராவது வருவார்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது இறைவன் அங்கே வருகிறான். தானாக வந்து தலையாட்டல் கொண்டு அருள் என்று இவனாகவே அருள் செய்கிறான். நான் கூலியாளாக வருகிறேன், என்ன கூலி கொடுப்பா என்று கேட்கிறான். அப்பா, என்னிடத்திலே பணம் இல்லை, என்னாலே இந்த பிட்டைத்தான் கொடுக்க முடியும்னு சொன்னால், பரவாயில்லை பிட்டை நான் பிட்டு தின்கிறேன், முதல்ல எனக்கு கொஞ்சம் தூளாக கொடுங்கள், அந்த உதிரியை தின்றுவிட்டு நான் வேலைக்கு போகிறேன், பிறகு வந்து பிட்டு சாப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். தன்னுடைய பணிக்கு செல்லுகிறான். அங்கே பணி செய்யவில்லை. அங்கே எல்லோருடையும் பேசிக்கொண்டு தன்னுடைய வேலை செய்யாமல் விளையாடி கொண்டிருக்கிறான். அலைகளாக

விளையாட்டு உடையான். எனவே தன்னுடைய விளையாட்டை இங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறான். வந்தியிற்கு என்று ஒதுக்கப்பட்ட இடம் மட்டும் கரை அடைக்கப்படவில்லை. எனவே மன்னிடத்தில் சென்று முறையிடுகிறார்கள். அவன் வந்து சிவபெருமானை பார்த்து, என்னப்பா நீ மட்டும் வேலை செய்யவில்லை என்று, இதோ செய்து கொண்டிருக்கிறேனே என்று வேடிக்கையாக கேட்டு சொல்லுகிறான் இறைவன். பிறகு ஒரு பிரம்பை எடுத்து அவனை அடிக்கிறான். பிரம்பினாலே இறைவனை அடித்த உடனே அண்ட சராசரங்கள் அத்துணை மேலும் இந்த அடிபடுகிறது. ஏனென்றால் எல்லா உயிரும் இறைவன் தானே. எனவே எல்லா உயிரும் இறைவனாக இருப்பதனாலே இறைவனுக்கு நேர்ந்த ஒன்று உயிர்களுக்கும் ஏற்படுகிறது. பின்னாலே உருகி உருகி பாடுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான்.

இறைவன் ஒரு கூடை மணலை எடுத்து அப்படியே அந்த இடத்துல தூக்கி போடுகிறான். உடனே அது அடைபட்டு போய்விடுகிறது. அந்த நிமிடமே இறைவன் மறைந்து விடுகிறான். ஆச்சரியத்தோடு பார்க்கிறான் மன்னன் பெருமான். மன்னனுடைய கனவிலே இறைவன் தோன்றி சொல்லுகிறான், ஏ மன்னர் பெருமானே, நீ ஒரு நல்ல சிவபக்தனை தண்டித்து விட்டாய். அவன் என்னிடத்திலே பக்தி கொண்டு முழுவதையும் என்னிடத்திலே ஒப்படைத்தவன். அப்படிப்பட்டவனிடத்திலே நீ இப்படி நடந்து கொண்டது பெரிய தவறு. அவன் பொருளை அருளாக மாற்றுவதற்கு உதவி செய்திருக்கிறான். நீ கொடுத்த பொருள் எல்லாம் அருளாக மூறி உனக்கே அது மோட்சத்தை தருவதாக அமைந்திருக்கிறது. அந்த நிலையிலே இப்படி அவரை தண்டித்தது தவறு என்று சொல்லி அவருடைய கனவிலே அவருக்கு உணர்த்தின உடனே மன்னன் உணர்ந்து மணிவாசகரை அழைத்தவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான். அப்பொழுது மணிவாசகர் சொல்லுகிறார், இறைவன் எனக்கு வேறொரு ஆணையிட்டிருக்கிறான், என்னை தில்லைக்கு அழைத்திருக்கிறான். எனவே இனிமேல் இந்த பணியை என்னாலே தொடர முடியாது. நீங்கள் வேறு யாரையாவது இந்த அமைச்சு பதவியில் அமைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு விடை கொடுங்கள் என்று மன்னனிடத்திலே விடை பெற்று மணிவாசக பெருமான் கிளம்புகிறார். உத்தரகோச மங்கை, திருவடை, மருதூர், திருவாரூர், சீர்கழி, திருக்கழுக்குன்றம், விருத்தாச்சலம், திருவண்ணை நல்லூர், திருவண்ணாமலை, காஞ்சிமாநகர் என்று பல ஸ்தலங்களுக்கு சென்று பிறகு தில்லையிலே வந்து சேருகிறார். அப்படி தில்லையிலே வந்து சேருகிற பொழுது தன்னுடைய அற்புதமான பாவனைகளை எல்லாம் பல ஊர்களிலே தனக் கிடைத்த அனுபவங்களை எல்லாம் நினைத்து நினைத்து பார்க்கிறார். இவர் திருவண்ணாமலைக்கு சென்றபொழுது திருவம்பாவை பாடினார். வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தென்று இறைவன் நமக்கு மனித பிறவியை கொடுத்ததும் அந்த மனித பிறவியை கொடுத்தும் இறை வழிபாடு செய்யக்கூடிய இறை உணர்வு பெறக்கூடிய ஒரு வகையிலே நம்மை வைத்ததும் இறைவன் நமக்கு வைத்திருக்கிற இரண்டு வகையான வேறுபாடு என்று சொல்லி அழகாக பாடினார் திருவம்பாவையிலே. இறைவன் நமக்கு பேருள் புரிகிற பொழுது வேகம் தடுத்தாண்ட வேந்தனாக நம்மிடத்திலேயே வாழ்க்கையிலே நாம் செல்லக்கூடிய இந்த வேகத்தை தடுத்து நமக்கு பேரொருள் புரிந்து இறை வழியிலே நம்மை செலுத்துகிறான் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே சத்சங்கம் என்பதை இறைவன் கொடுத்து அந்த சத்சங்கத்தின் வழியாக ஒரு குருவை நமக்கு வரவழைத்து அந்த குருவிடத்தை நாம் உபதேசம் செய்யுமா பெறுமாறு செய்து இறைவன் பேரொருள் புரிகிறான். இதையெல்லாம் மிக அழகாக அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். என்னுடைய சித்த மலமானது அறுக்கப்படுகின்ற அற்புதமான நிலை வந்தது என்று சொல்கிறார். ஜீவ போதம் என்பது ஒழிந்து சிவ போதம் என்பது தலைப்படுகிறது. அங்கே ஒரு அந்தனர் இவருடைய பாடல்கள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் அருள திருக்கோவையார் பாடுகிறார். இந்த ஆனந்த நிலை பெறுகிறது, எல்லோருக்கும் இந்த ஆனந்த நிலை கிடைக்கிறது. அந்த அந்தனரோ பாட்டை எழுதி முடித்த உடனே மணிவாசகர் பாட அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியரு என்று தன்னுடைய கையெழுத்து இடுகிறார். மறைந்து விடுகிறார். காலையிலே சென்று இறைவனுடைய சன்னதியிலே பார்த்தால் அந்த திருவடியிலே இந்த சுவடிகள் இருக்கின்றன. அதிலே அழகிய திருச்சிற்றம்பலமுடையார் எழுதியரு என்று இறைவன் கையெழுத்திட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமை பெற்றதுதான் திருவாசகமும் திருக்கோவையாரும். நம்முடைய எட்டாம் திருமுறையாக நம்முடைய சைவ திருமுறைகளை அமைந்திருக்கிறது. மணிவாசக பெருமான் எல்லோரையும் பார்த்து சொல்கிறார், இந்த ஆனந்த நிலை பெற நீங்கள் பிரகிருத்திலே இருக்கிற விஷயத்திலே ஈடுபடாமல் இறைவனை பாடுங்கள்.

கேட்கிறார்கள், சுவாமி இந்த திருவாச்சம் கொடுத்தீர்களே, இதற்கு பொருள் என்ன? இதற்கு ஒரு பொருள் வேண்டும் என்று கேட்கிற பொழுது சிரித்துக் கொண்டே சொல்கிறார், இந்த வாசகத்துக்கு வாச்சியம் இவர்தான், இதோ இங்கு இருக்கிற சிவன் தான் இந்த மெய்ப்பொருளாகிய இவர்தான் இதற்கு பொருள் என்று சொல்லி அங்கே ஒரு ஜோதி எழுக அந்த ஜோதியிலே கலந்து விடுகிறார். ஆனி மகம் மணிவாசக பெருமான் ஜோதியிலே கலந்த தினம்.

முக்தி நெறியாகிய ஞானறியை தருகின்ற திருவாசகம் திருக்கோவையாகும் எட்டாம் திருமுறையாக அமைந்திருக்கின்றன. இந்த திருமுறையை நாம் ஓதுவோம். இறையர்களுக்கு பாத்திரமாக வேண்டும். ஞானம் பெற்று ஞான நாட்டத்தை முதலிலே பெற்று அதன் வழியாக ஞானத்தை அடைந்து முக்தி அடைய வேண்டும். இதுவே நம்முடைய வாழ்வின் நெறி என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக.

இதுவரை எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்திய திருவாத ஊரார் இசைப்பேருரை கேட்டீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: வானொலியின் வழி உங்கள் இதயங்களை தொடும் இனிமையான திரைப்பட பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். 3 மணி வரை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தினாலி படத்திற்காக கமல்ஹாசன், சுஜாதா, ஸ்ரீனிவாஸ், பேபி, சிரோனிராத் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர் உன்னிமேனன், படம் ஷாஜகான். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அலைப்பாய்தே படத்திற்காக சாதனா சர்கம் ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல். நேரம் 2:49.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைகானம் கேட்டீர்கள்.

மலையஜ சுரப்பில புலகிட நிமிஷமிதே நீதா மனசு ஜமது கணம் அனுபமரதில திகேவா மலையஜ சுரப்பில புலகிட நிமிஷமிதே நீதா மனசு ஜமது கணம் அனுபம்.

அசுலபமதுமயன அமிர்த குசுமதளம் அனுதினமதிமுக ஹிருதய மணிசலபம் அசுலபமதுமயன அமிர்த குசுமதளம் அனுதினமதிமுக ஹிருதய மணிசலபம்.

0: ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: பாரதிய சேனா பாடலை கேட்டீர்கள். தேநீர் நேரத்தை ரசிக்க இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் சித்ரா பாடியுள்ள பாடல் படம் சின்னத்தம்பி.

0: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத்.
1: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: அரங்கிசை கேட்கலாம். வி சிவரஞ்சினி, வி நளினகாந்தி ஆகியோரின் பாட்டு. டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். கணநாயகம், ருத்ரபிரியா ராகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் வி சிவரஞ்சினி, வி நளினகாந்தி ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வாயிலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீகாந்தி மதீம், ஹேமாவதி ராகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

நிறைவாக அப்பா நான் வேண்டுதல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம், திஸ்ர நடை, ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா.

திரை காணும் 9:15 ஸ்பாட் லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 பிஸ்வ தர்பன், 10:20 உலக செய்திகள், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை காணும். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். ஐந்து 10:00 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரை காணும், 9:00 இசை பெட்டகம், ஆர் பிச்சுமணி அவர்களின் வீண இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம், 11:30 மல்லேப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீ JREET ராகவா நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 11:10 இசை மலரில் கவிதா எஸ் தேவராஜன் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், NS கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ரோஹின் ஐயர், அஸ்வின் ஐயர் ஆகியோரின் பாட்டு, வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்சிங். 7:10 கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் எம் பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 9:30 நேஷனல் புரோகிராம் ஆஃப் பிளே டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களை இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி ஒரு திரைப்பட பாடல் கேட்கலாம்.

0: ஒழித்த பாடலை பாடியவர்கள் ஏடிகே, தர்ஷனா, சாஷா திரிபாதி, படம் ஓ காதல் கண்மணி.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

வாசகஃ புனித திரிபாடி. ஆதவ் முக்கிய வார்த்தாஹ. பிரதானமந்திரிணா நரேந்திர மோதினா கதிதம் யத் வைஸ்விக சமாஹ்வானான் நிவாரணாய விஸ்வசனீயஸ்ய பவிஷ்யஸ்ய கிருதே சஜ்ஜதாயாஹ ச ஆபூர்த்தி ஸ்ருங்கலாயாஹ நிர்மாணார்த்தம் பாரத நெதர்லாண்ட்ஸ் தேஷௌ சஹபாகித்வம் குர்வந்தௌ ஸ்தஹ பாரதமவசராணாம் பூமீதி வர்ணிதம். சேனாத்யக்ஷேண ஜெனரல் உபேந்திர த்விவேதினா பாகிஸ்தானம் பயோத்பாதகேப்யஹ ஆஸ்ரயம் பிரதாதும் பாரதஸ்ய விருத்தம் காரியம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக இரவின் நிழல் படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் பென்னி தயாள், பம்பா பாக்யா, சாம் விஷால், மானசி குழுவினர். படம் அன்பறிவு.

0: ஒழித்த பாடலின் படம் சிண்ட்ரெல்லா. பாடலை பாடியவர்கள் ஜி வி பிரகாஷ்குமார், பாலாஜி ஸ்ரீ. நிகழ்ச்சியில் தொடர்ந்து எதற்கும் துணிந்தவன் படத்திற்காக பிரதீப் குமார், வந்தனா ஸ்ரீனிவாசன், பிருந்தா மாணிக்க வாசகன் பாடியுள்ள பாடல்.
1: பாய் பாய் என்ன நாஜிக்கு பாய் பாய்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைகானம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:45 செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் ஹேக் நகரில் சிறப்பான அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அண்மையில் மேற்கொண்ட சோதனையில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற நாட்டின் உறுதிப்பாட்டை பிரதமரின் நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். 14 வயது முதல் 18 வயது

0: வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளி கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக் கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக் கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக் கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவீக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் மகளிர், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும், இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி வந்ததாகவும், தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாணா சாக்கெட் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லொமோக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசிய இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் கொல்கத்தா அணி சற்று முன்வரை 3 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:50. செய்தி கதம்பம்.
0: இன்றைய செய்தி கதம்பத்தில் மதுரை மாவட்டத்தில் PM கிசான் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்று வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து மருத்துவர் டேவிஸ் பிரபாகர் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மதுரை மாவட்டத்தில் PM கிசான் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
2: மதுரை மாவட்டத்தில் PM கிசான் திட்டத்தில் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் பயன்பெற சிறப்பு முகாம் துவங்கியுள்ள நிலையில் முகாம்களை மதுரை வேளாண்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் வேளாண்மை துறை, இந்திய அஞ்சல் துறை மற்றும் இ சேவை மையம் ஆகியவை இணைந்து வரும் June 15 வரை வருவாய் கிராமங்களில் PM கிசான் திட்ட சிறப்பு முகாம்களை நடத்துகிறது. இம்முகாமில் பிப்ரவரி 1, 2019 நில உடைமையாளர்களாக இருக்கும் விவசாயிகள் ஏற்கனவே PM கிசான் திட்டத்தில் பதிவு செய்யாமல்

0: விடுபட்டவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், ஏற்கனவே PM கிசான் உதவித்தொகை பெற்று வரும் விவசாயிகளுக்கான தனித்துவமான அடையாள எண் பெற்றுக் கொண்டால் மட்டுமே தொடர்ந்து 23வது தவணை வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் உதவித்தொகை பெற்று வரும் விவசாயிகளில் 8060 விவசாயிகளுக்கான அடையாள எண்ணிற்கு பதிவு செய்து கொள்ளாமல் உள்ளனர். தகுதியுடைய விவசாயிகள் 2778 விவசாயிகள் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்காமலும், 2934 விவசாயிகள் EKYC எனப்படும் கைரேகை பதிவு செய்யும் பணியினை செய்யாமலும் உள்ளனர். இத்தகைய பதிவுகளை மேற்கொண்டால் மட்டுமே அடுத்த இனி வரும் தவணை நிதி விடுவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ள மதுரை மாவட்ட நிர்வாகம், இம்முகாமினை பயன்படுத்தி விவசாயிகள் நில உடைமை பதிவு, EKYC, விவசாயிகளுக்கான அடையாள எண் பெறுதல், ஆதார் எண், வங்கி கணக்கு மற்றும் சரியான தொலைபேசி எண்ணை PM கிசான் திட்டத்தில் இணைத்தல் போன்ற தேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. மேலும் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை வணிகம் மற்றும் விற்பனை துறை அலுவலர்களுக்கு கிராமங்களுக்கு பொறுப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும், அவர்களை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முகாம் வருவாய் கிராமங்களிலும், அனைத்து வேளாண் விரிவாக்க மையங்களிலும், இந்திய அஞ்சல், கட்டண வங்கி மற்றும் இ சேவை மையங்களில் நடைபெற்று வருகிறது என்றும், மேலும் இச்சேவை மையங்களில் புதிதாக பதிவு செய்ய வரும் பயனாளிகளின் பெயரில் நிலம் 1/2/2019 பின் உள்ளதா மற்றும் தகுதியுடைய விவசாயிகளா என கேட்டறிந்த பின் பதிவு செய்ய இ சேவை மையங்களுக்கு மாவட்ட மின் மேலாளர் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், விவசாயிகளுக்கு உரிய விவரம் தெரிவிக்காமல் தகுதியற்ற விவசாயிகளுக்கு இ சேவை மையங்களில் கட்டணம் வசூலித்து பதிவு செய்வது தெரிய வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார்.
1: தேசிய டெங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. டெங்கு பரவலை முன்கூட்டியே தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் குறித்து மருத்துவர் டேவிஸ் பிரபாகர் எமது செய்தியாளரிடம் பேசுகையில்,
2: இந்த டெங்கு காய்ச்சல் எதனால பரவுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு கொசு கடினாலதான் வரும். சோ மெயினா ஏரியாஸ்ல எங்கெல்லாம் வந்து கொசு தொந்தரவு அதிகமா இருக்கும், தண்ணி தேங்கி நிக்கிற இடத்துல கொசு எங்க பிரீட் ஆகுதோ அந்த இடத்துல டெங்கு காய்ச்சல் காமனா பாக்கலாம். ஸோ இது எப்படி வருதுன்னா, இந்த கொசு வந்து ஒரு டெங்கு பேஷண்ட் வந்து ஒரு பிளட் மீல், அதாவது ரத்தத்தை உறிஞ்சி அடுத்த பிளட் மீல் அடுத்த ஆள்கிட்ட போய் அது வந்து அந்த ரத்தம் உரியறதுக்கு டைம்ல தான் இந்த டெங்கு வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகும் அந்த கொசு கடினால. ஸோ அப்படிதான் நம்மளுக்கு வந்து அந்த டெங்குடைய வைரஸ் நம்மளுக்கு பரவும். ஸோ இது வந்துருச்சுன்னா காமன் சிம்டம்ஸ் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஹை ஃபீவர் இருக்கும், உடம்பு வலி, அதாவது இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் பிரேக் போன் ஃபீவர், அதாவது எலும்பு ஒட்டையிற மாதிரி ஒரு வலி, பயங்கர உடம்பு வலி இருக்கும். அப்புறம் கண்ணுக்கு பின்னாடி வலிக்கும், ஜென்ரலைஸ்டாக ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், சில நேரம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இருக்கும், அண்ட் நிறைய கேசஸில் வந்து ஸ்கின் ரேஷஸ், அதாவது உடம்பு ஃபுல்லாக தடுப்பெடுப்பாக அந்த ரெட் கலராக உடம்பு ஃபுல்லாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ஷன், இதை எப்படி நம்ம தடுக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அதாவது காமனாக என்ன பண்ணலான்னா, வீடை சுற்றி நம்ம வீடை சுற்றி இருக்கிற காமன் பொருள்கள் எதெல்லாம் தண்ணி தேங்கி நிற்க முடியும்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ கார்டனில் பார்த்தீங்கன்னா இந்த பூ தொட்டியில் வந்து தண்ணி தேங்கி நிற்கலாம், கராஜில் பார்த்தீங்கன்னா பழைய டயர் அதில் தண்ணி தேங்கி நிற்கலாம், இல்லை ஜஸ்ட் வாட்டர் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு தொட்டி வச்சுருப்போம், இல்லை டப்பு வச்சுருப்போம், ட்ரம் வச்சுருப்போம், அது எல்லாத்துலேயும் வந்து பழைய தண்ணி தேங்கி நிற்கலாம். ஸோ எங்கெல்லாம் பழைய தண்ணி தேங்கி நிற்கதோ அந்த இடத்துல தான் கொசு வந்து மல்டிப்ளை ஆகும், பிரீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டெங்கு வைரஸ் இது வழியாக தான் பரவுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கதோ, அது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்மை வந்து கவுத்தி வச்சிருங்க, இல்லாட்டி ட்ரம் மேலே ஒரு மூடி போட்டு வைங்க, பழைய டயர் இருந்துச்சுன்னா அது வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இந்த பூ தொட்டி எல்லாம் வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கு. தென் அடுத்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா, கொசு தொந்தரவு இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா மொஸ்கிட்டோ நெட்ஸு ஃபுல்லாக கையை கவர் பண்ணுற மாதிரி, காலை கவர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மொஸ்கிட்டோ ரிப்பலன்ட் க்ரீம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து டெங்கு காய்ச்சல் மட்டும் இல்லை, எந்த காய்ச்சல் வந்தாலும் செல்ஃப் மெடிகேஷன் அவாய்ட் பண்ணுறது பெட்டர், அதாவது டக்குன்னு போய் ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் எனக்கு ஒரு பாராசிட்டமாலோ இல்லை ப்ரூஃபனோ டைக்ளோபினாக் டேப்லெட்டோ வாங்கி போடுறது அட்வைசபிளே இல்லை. ஏன்னா இதே இது டெங்கு காய்ச்சலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபீவர் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து ஹைட்ரேஷன், பிளென்டி ஆஃப் வாட்டர். ஸோ நீங்கள் ரெகுலராக 1 liter ஆஃப் வாட்டர் குடிக்கிறீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா 1 liter 2.5 liters ஆஃப் வாட்டர் நீங்கள் குடிக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து முடிஞ்ச அளவு எவ்வளோத்துக்கு சீக்கிரமாக நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்ல விஷயமா தான் இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து ரொம்ப நாளாக வந்து அது சரி சாதாரண காய்ச்சலாக தான் இருக்கும்னு வந்து ஃப்ரீயாக விட்டுறாதீங்க, உடனே போய் பாருங்க. சில நேரம் வந்து ரத்த கசிவு சிம்டம்ஸ் வரலாம், அப்படி இருந்துச்சுன்னா உடனே போய் பார்க்கணும். ஹை ஃபீவர், ரத்த கசிவு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது பல்லேருந்து ரத்த கசிவு வர்றது, இல்லை ரேஷஸ் வர்றது, இல்லாட்டி நேசன் ப்ளீடிங்

0: மாதிரி எந்த வித்தியாசமாக சிம்டம்ஸ் ரெகுலர் சிம்டம்ஸ் தவிர வேறு எது வந்தாலும் உடனே உங்கள் டாக்டரை போய் பாருங்க. ஸோ இந்த டெங்கு காய்ச்சல் வந்து ஈஸியாக நம்ம வந்து தடுத்துடலாம், காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம்.
1: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வெளிமாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர். இவர்கள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வருகிற 18ஆம் தேதி 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமான், பால்சம் மற்றும் புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஓரியன்டல் லில்லி, ஏஷியாட்டிக் லில்லி, டெய்லியாக்கள், மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, ஃபிளாக்ஸ், ஆண்ட்ரினியம், ஆஸ்டர், ஜெர்பரா, சால்வியா போன்ற 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்

0: சால்வியா போன்ற 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 1,000,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. மேலும் மலர் கண்காட்சியினையொட்டி மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டியில் அடுக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 128வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்வரும் 18ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஜூன் 6ஆம் தேதி வேலை நாளாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஈராக்கின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள அலி ஃபலி கதீம் அல் ஜெய்திக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்திகள் இந்தியா ஈராக்குடனான தனது நீண்டகால நட்புறவை பெரிதும் மதிக்கிறது என்று கூறியுள்ளார். அனைத்து துறைகளிலும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆபரேஷன் ரேஜ் பில் மூலம் 182 கோடி ரூபாய் மதிப்புள்ள கேப்டகன் எனும் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பியிருந்த போதைப் பொருள் கடத்தலை முறியடித்திருப்பதாகவும் இது தொடர்பாக வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. டெங்கு பரவலை முன்கூட்டியே தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் நவீன தொழில்நுட்ப முறைகளும் பொதுமக்களின் பங்களிப்பும் அவசியம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக சோதனை செய், தூய்மைப்படுத்து, மூடி வை என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். மழைக்காலத்திற்கு முந்தைய இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பொதுமக்களின் முழுமையான பங்களிப்பு இருந்தால் மட்டுமே டெங்கு இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 8:10. ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது கேட்கவிருப்பது பக்கத்து வீடு நாடகம். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். அமைப்பு ஜே ஜெயா. பக்கத்து வீடு நாடகம்.
2: பரவாயில்ல, நாங்க பக்கத்துல புதுசா வந்திருக்கோம். நேத்துதான் பிறகு பிரவேசம்.
3: அப்படிங்களா?
2: என் பேரு ரவி.
3: வாங்க, வெளியவே நிக்கிறீங்களே, உள்ள வாங்க.
2: இருக்கட்டும், இதை கொடுத்துட்டு போகத்தான் வந்தேன். இந்தாங்க.
3: என்னது இளநீர் காய தரீங்க? உங்க தோட்டத்துக்காயா?
2: இல்ல சார், இது உங்க வீட்டு தென்னங்காய். எங்க காம்போர்ட்ல விழுந்திருக்கு?
3: ஓ, அதுவா இது? ஆமா, தென்னை மரத்துல இருந்தது மொத்தம் 12 காயாச்சே சார்.
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது, விழுந்து இந்த ரெண்டே ரெண்டு தான். சந்தேகம் இருந்தா மரத்துல போய் எண்ணி பாத்துங்க. இந்தாங்க, முதல்ல இதை புடுங்க சார், கை வலிக்குது. நான் வரேன் சார்.
4: யாரது கதவை அப்படி சத்தமா சாத்திட்டு போறது? யாருங்க அது?
3: அதான் பக்கத்து வீட்டுல நேத்து கிரக பிரவேசம் பண்ணாங்களே.
4: என்னவா பக்கத்து வீட்டுல இருக்கிற நம்ம வாங்கன்னு ஒரு இன்விடேஷன் இல்ல, நம்மள கூப்பிடவும் இல்ல.

0: சே, வந்தாங்களே நமக்குன்னு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆமா, நீங்க என்ன கையில ரெண்டு இளநீர் காய வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இளநீர் விக்கிற மாதிரியே இருக்கு.
1: சொல்லு சொல்லு பன. இந்த இளநீர் காய்ங்க சாதாரண காய்ங்க இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே சாமி படத்தை போய் பாக்குறியோ இல்லையோ, நேரா தோட்டத்துக்கு போய் என்ன பண்ணுவ?
0: தென்னை மரத்துல காய்ச்சி தொங்குற காய ஒன்னொன்னா எண்ணுவேன்.
1: மொத்தம் எத்தனை?
0: 12. அதுல ரெண்டு காய்ங்க நல்லா காய்ச்சிருச்சு. அநேகமா இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ விழுந்தாலும் விழும்.
1: அது விழுந்துருச்சே.
0: விழுந்துருச்சா? எங்க எங்க எங்க எங்க எங்க
1: எங்க ஓடுற?
0: தோட்டத்துக்கு தான் காய எடுக்க.
1: அது அங்க விழல, புதுசா வந்த பக்கத்து வீட்டுல போய் விழுந்திருக்கு.
0: என்னது, பக்கத்து வீட்டுல விழுந்துருச்சா? அதுவா இது? குடுங்க குடுங்க குடுங்க குடுங்க.
1: இந்த பாத்து பாத்து கால போட்டுக்க போற.
0: ஏன் சொல்லும், பக்கத்து வீட்டுல போய் விழுந்த. நான் தானே தினம் தினம் உன்னை பாத்து பாத்து வளர்க்கறேன். இங்க விழாம பக்கத்து வீட்டுல போய் விழுந்திருக்கியே.
1: குழந்தை கொஞ்சம் மாதிரி கொஞ்சிட்டு இருக்க. சரி ஏறி கொஞ்சது போறோம். அத உள்ள வச்சிட்டு வேலையை போய் பாரு.
0: என்னங்க இந்த காய பாருங்க, மினி மினி மினின்னு அப்படியே பச்சை பச்சையா, எவ்வளவு அழகா இருக்கு.
1: பெரிய கண்டுபிடிப்பு. இளநீர் காயினா பச்சையா தானே இருக்கும். காலிஃபிளவர் அது வெள்ளை வெளியர்னு இருக்கிறதுக்கு.
0: உங்களுக்கு ரசனையே கிடையாது. ஆமா, பக்கத்து வீட்டுக்காரர் நியாயமா கொண்டாந்து கொடுத்தாரு. இந்த ரெண்டு காயில ஒண்ணு அவருக்கு கொடுத்துருக்கலாம்ல நீங்க.
1: என்னது ஒண்ணா? அவ்வளவுதான், புருஷன் கூட பாக்காம கன்னத்துல நீ ரெண்டு கொடுத்துருப்ப.
0: என்னங்க நீங்க, நான் என்ன அவ்வளவு மோசமானவளா?
1: தினம் தினம் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி கோகனட்டை வளர்க்கற, முத முதலா காய்ச்சதை உன் கைக்கு இல்லாம வேற யார் கைக்கும் தர முடியுமாதே.
0: அதுக்காக வீடு தேடி வந்து கொடுத்ததுக்கு இப்படியா நம்ம வெறுங்கையோட அனுப்புறது?
1: அட்லீஸ்ட் ஒரு சின்ன தேங்காய் பத்தையாவது கையில கொடுத்துருக்கலாம்னு சொல்றியா?
0: போங்க, உங்களுக்கு எப்பவும் காமெடி தான்.
1: சரி இப்ப என்ன சொல்ற, ரெண்டு கையில ஒண்ணு கொடுத்துடலாமா? குடு காய, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். என்ன யோசிக்கிற? குடுவே, கொடுத்துட்டு வரேன்.
0: இல்லைங்க இப்ப வேண்டாம்.
1: இப்ப வேண்டாமா? என்ன திடீர்னு
0: சொல்றேன், அது அப்புறமா சொல்றேன்.
1: சஸ்பென்ஸ்.

0: எங்க எங்க போறீங்க இத்தனை நேரம்?
1: பக்கத்து வீட்டுக்கு போனேன்.
0: கரெக்டா சொன்னீங்களா, அது எங்க வீட்ல விழுந்த உங்க வீட்டு காயின்னு
1: சொன்னேன்.
0: என்ன சொன்னாங்க?
1: மிச்ச காயங்களை எங்கன்னு கேட்டாங்க.
0: என்னது மிச்ச காயங்களை கேட்டாங்களா?
1: ஆமா, மரத்துல மொத்தம் 12 காயங்களாம்.
0: அல்பம் அல்பம், என்னடா யோகியமா படியேறி கொண்டாந்து தராங்களேன்னு இல்லாம மிச்ச மீதியா கேப்பாங்க. நாமளா இருந்தா 2 காயில இந்தாங்க, நீங்க ஒன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம்.
1: அட விடு அஞ்சலி, நமக்கு வாய்ச்சது இந்த மாதிரி ஒரு பக்கத்து வீடு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அதே மாதிரி பக்கத்து வீடு அமைவதெல்லாம் பகவான் தர வரம்.
0: இருந்தாலும் மனசே ஆறலைங்க. ச்சே, எப்படிங்க இப்படி கேப்பாங்க? சரி, வீட்டுக்கு வந்த உங்களை உட்கார வச்சு காஃபி ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா இல்ல அதுவும் கொடுக்கலையா?
1: மை காட், அதை ஏன் கேக்குற? நான் கொடுத்தனே அந்த இளநீர் காயில இளநீர் காய், அது மேல சின்னதா ஒரு வெட்டி வெட்டி இந்த ரோஸ் கலர்ல ரோஸ் கலர், அந்த கலர்ல ஒரு ஸ்ட்ரா, அதை அப்படியே அதுல விட்டு அதை என்கிட்ட நீட்ட. நானும்
0: கொஞ்சம் நிறுத்துறீங்களா?
1: ஏன் அஞ்சலி,
0: இப்படி எல்லாம் நடக்கும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அப்படி எல்லாம் நடக்கல, அதானே சொல்ல போறீங்க?
1: கரெக்ட் அஞ்சலி, நான் பேச நினைப்பதெல்லாம் நீயே பேசு. காய பத்தி பேசுறவங்க கிட்ட போய் காஃபி ட்ரிங்க்ஸ் கேக்குற.
0: வெள்ளடிக்குது யாருன்னு பாருங்க.
1: ஹாய் பாலா, வா வா வா, நேத்தே எதிர்பார்த்தேன்.
2: அதான் சொன்னடாப்பா, எங்க வீட்லயும் ஒரு ஃபங்க்ஷன். மேடம் இந்தாங்க என் சின்ன கிஃப்ட்.
0: சின்ன கிஃப்டா? பார்த்தா அப்படி தெரியலையே.
2: கிஃப்டா பெருசா காட்டுற மாதிரி பந்தாவா பேக் பண்ண சொன்னேன், கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டான்.
1: இவர் காமெடி பண்ணாத, டிஃபன் சாப்பிடலாம் வா.
2: இரு இரு, முதல்ல கைய கொடு, கைய கொடு.
1: எதுக்கு?
2: குடு சொல்றேன்.
0: அட குடுங்களே.
1: அஞ்சலி, உனக்கு பாலாவை பத்தி தெரியாது, ஏதோ வில்லங்கமான மேட்டர்.
2: வில்லங்கம் எல்லாம் இல்ல, வீடு கட்டி குடி வந்திருக்கீங்களே, இந்த குரல் நகர் சாதாரண நகரே இல்ல. இந்த நகர் அந்த நகர் நானும் எவ்வளவு நகர பாத்துட்டேன், ஆனா இந்த மாதிரி ஒரு நகரையும் ஆளுங்களையும் பார்த்ததே இல்ல.
1: எங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சது.
2: சும்மா சொல்லக்கூடாது, இவங்க லெவல வேற லெவல்.
0: என்னது வேற லெவலா? எதை வச்சு சொல்றீங்க?
2: ஒரு வீட்டு சுவர்ல எழுதிருக்காங்க பாருங்க, அத மாதிரி எங்கயும் நான் பார்த்ததே இல்ல.
1: இது குரல் நகர், சுவர்ல திருக்குறள் இருக்கும், அத பாத்துருப்ப. இது ஒரு பெரிய மேட்டரா?
2: குரல் எழுதி

0: நடக்காதே
1: இப்படி மரியாதையே இல்லாம தான் எழுதுவாங்க. ஆனா அந்த வீட்ல பூக்கள் பூத்திருந்தால் பறிக்கலாம் மரியாதையா
0: எழுதிருந்தாங்க.
1: இப்படி கேப்பீங்கன்னு தெரியும். அதான் இங்க பாருங்க மொபைல்ல நான் எடுத்த போட்டோ.
0: வாவ், கலர் கலரா செம்பருத்தி, மல்லிகை, ரோஜா எல்லாம் குத்து குத்தா இருக்கே. எப்படிங்க மனசு வந்து கிள்ளிட்டு போங்கங்கறாங்க.
2: கிள்ளிட்டு இல்ல, அள்ளிட்டே போங்கன்றாங்க. ச்சே, பேசாம தென்ன பக்கம் இல்லாம வீட்டை திண்ண வச்சு அங்கேயே கட்டிடலாம்.
1: இவங்க இப்படினா இன்னொரு வீட்டு போர்டே வித்தியாசமா இருந்தது. அங்க
2: தென்னை மரத்துல ஏறி இளநீரை பறிக்கலாம்னா?
1: இல்ல ரவி, சாதாரணமா நாய்கள் ஜாக்கிரதை இப்படிதான் வழக்கமா போடுவாங்க. அந்த வீட்டுல
2: தேங்காய் ஜாக்கிரதை போடா.
1: என்ன சரி உனக்கு அப்ப பிடிச்ச இளநீர், தென்னை, தேங்காய், தேங்காய பத்தி பேசுறேன்.
2: பாலா, முதல்ல நீ நாயை பத்தி பேசு, அப்புறம் நான் காயை பத்தி பேசுறேன். ஆமா, போர்டுல என்ன இருந்தது?
1: இங்கு நாய்கள் இல்லைன்னு எழுதிருந்தது.
0: வித்தியாசமா இருக்கே.
1: அதான் அவங்க வீட்டுக்கு நேரா நானே போய் கேட்டேன். வணக்கம் சார், என் பேர் பாலா.
3: வணக்கம் சார், என் பேர் சுந்தரம். சொல்லுங்க.
1: என் ஃப்ரெண்டு குரல் நகர்ல தான் புது வீடு கட்டி வந்திருக்காரு, அங்கதான் போயிட்டு இருக்கேன்.
3: அட்ரஸ் தொலைஞ்சு போச்சா? அது ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. இருங்க ஒரு நிமிஷம், இதோ சட்டை போட்டுட்டு வந்துடுறேன்.
1: சார் சார் சார், இருங்க இருங்க இருங்க, அட்ரஸ் இருக்கு, நான் அதுக்காக வரல, வெளியில போர்டை பார்த்தேன்.
3: ஓ, இங்க நாய்கள் இல்லை, அதுவா?
1: ஆமா சார. அப்படி எழுதணும்னு எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு?
3: அதுவா சார், எங்க அப்பா ஒரு போஸ்ட்மேன், வேலைக்கு சேர்ந்த புதுசுல லெட்டர் கொடுக்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவ்வளவுதான், அந்த வீட்டு நாய் ஓடி வந்து அப்பா கைய நல்லாவே கடிச்சிருச்சு.
1: ஐயோ பாவம், வேலைக்கு சேர்ந்த முதல் நாளேவா, அப்புறம் வேலைக்கு போனாரா இல்லையா?
3: பின்ன போகாம ஊசிய போட்டுக்கிட்டு நாய்க்கடி ஒளியோட லெட்டரை டெலிவர் பண்ணிருக்கிறாரு. சர்வீஸ்ல இருந்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போறப்போ நாய் இருக்குமா இருக்குமா பயம் தானே.
1: ஓஹோ, அதான் நாய் இல்லைன்னு எழுதினீங்களா? ஆமா, திருடனங்கத்தை ஒரு வசதியா எடுத்துக்கிட்டா?
3: எங்க வீட்டுல திருடுறதுக்கு என்ன இருக்கு சார்?
1: ஆமா சார், ஆமா சார், சுவர்ல வள்ளுவர் வள்ளலார் படம் தான் இருக்கு. பக்கத்து தெருவுல பார்த்தேன், பூக்கள் பூத்திருந்தால் பறிக்கலாம், திருடாங்க பூ பறிச்சுட்டு இங்க வள்ளுவர் வள்ளலார் படத்துக்கு பூ வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பாத்தியா ரவி, வித்தியாசமான ஆளுங்க இருக்கிற இடத்துல வீட்டை கட்டிருக்க. அட, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே.
2: என்ன? இன்னொரு ஃபிளாஷ்பேக்கா? எப்பா, முடியல.
1: இல்லை இல்லை இல்லை இல்லை, இப்போ இந்த கிஃப்டை ஸ்கூட்டில் கொண்டு வரப்போ ஸ்லிப்பாய் கீழே வந்துடுச்சு. கொஞ்சம் தூரம் போய் ஸ்டாண்டை போட்டு வரத்துக்குள்ள ஒரு குட்டி பையன், அங்கிள் இந்தாங்கன்னு கொடுத்துட்டு, டே டே டே, நான் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறேன், அதை கூட காதல் வாங்காமல் ஒரே ஓட்டமாக ஓடுறான்.
2: ஸோ இந்த குரல் நகரில் குறையொன்று இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிறேன்.
1: ஏ, குறை இருக்கலாம்ப்பா, அது தூசு மாதிரி தட்டிட்டா போயிடும், அது கரை இல்லை. இப்போ சொல்லு என்ன, அந்த தென்னை, இளநீர், தேங்காய்
0: என்னங்க? அதை பற்றி இப்போ பேச வேண்டாம்.
1: ஏன் வேண்டாம்?
2: ஆமாம் பாலா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாகவே இருக்கட்டும். இங்கே தேங்காய் மேட்டை சொல்லி அதை கெடுக்க வேண்டாம். சரி சரி, வா டிஃபன் சாப்பிடலாம்.

0: சார், சார்
1: வாங்க
0: வாங்க சார். சார் ஐ அம் விஸ்வநாதன். வீட்டில் மேடம் இருக்காங்களா?
1: ஆ இருக்காங்க.
0: ப்ளீஸ் அவங்களையும் கூப்பிடுறீங்களா?
1: அவங்களையா? பானு, பானு
2: என்னங்க?
1: ஒரு நிமிஷம் இங்கே ஹாலுக்கு வரியா?
2: இதோ வரேங்க. ஆ சொல்லுங்க, என்ன கூப்பிட்டீங்க?
0: அவர்கிட்ட நான் தான் உங்களையும் வர சொன்னேன். பக்கத்தில் கண்ணகி தெருல புது வீடு கட்டியிருக்கோம். நாளைக்கு தான் புதுமனை புகுவிழா. இது இன்விடேஷன். உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போவே வரலாம். ஆனால் கண்டிப்பாக வரணும்.
2: நானும் அவரும் கண்டிப்பாக வரோம் சார்.
1: சார் சில பேர் பக்கத்திலே வீடு கட்டுவாங்க, ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, ஆனால் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், எங்கள் தெருக்கு நாலு தெரு தள்ளி. ஆனாலும் எவ்வளோ மரியாதையாக அன்பாக வந்து இன்விடேஷன் தரீங்க சார். தேங்க்ஸ் சார்.
2: சார் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு இன்விடேஷன் வச்சுருக்கீங்களா?
0: இந்த குரல் நகரில் ஒருத்தர் விடாமல் எல்லார் வீட்லையும் வச்சுட்டே தான்மா வர்றேன். நம்ம தமிழ்ல தான் அழகான வார்த்தை இருக்கு, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. தப்பா நினைக்கலன்னா ஒன்னு சொல்லாமா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.

0: சார், கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆனவனா, இப்போவும் ஏதாவது ஒரு வகையில் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ கட்டியிருக்க வீட்டில் ஒரு பகுதி லைப்ரரி, இன்னொரு பகுதி இலவசமாக டியூஷன் சென்டர்.
1: சூப்பர் சார்.
2: சார், நானும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சார். என்னையும் நீங்க பாடம் சொல்லித்தர யூஸ் பண்ணிக்கலாம்.
0: பரவாயில்லதாச்சுமா
1: சார், நானும் கெமிஸ்ட்ரி தான். அதனால எங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி கல்யாணம் பண்ணிட்டேன்.
0: எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். பாத்தீங்களா, நீங்க யாரோ நான் யாரோ, ஆனா ஒரு இன்விடேஷனுக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. நம்மள நெருக்கமாக்கிருச்சு.
1: இது சில பேருக்கு தெரியலையே சார். பாருங்க, நீங்க பக்கத்து தெரு பக்கத்து வீடு மாதிரி ஆயிட்டீங்க. சில பேர் பக்கத்து வீடாவே இருக்காங்க, ஆனா பக்கத்து தெரு மாதிரி. அதாவது
2: என்னங்க இந்த மேட்டர் இப்ப வேண்டாம்.
0: சரி சார், அப்ப நான் வரட்டுங்களா? மா, வரேமா.
2: சார், சார் நீங்க தப்பா நினைக்கலனா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா?
0: கேளுங்கம்மா.
2: இன்விடேஷன்ல சாதாரணமா நாதஸ்வரம், தவில் இப்படிதான் வாத்தியங்களை போடுவாங்க. நீங்க என்ன சார் வித்தியாசமா புதுசா மவுத் ஆர்கன் வாத்தியத்தை இதுல போட்டிருக்கீங்க? ரொம்ப வித்தியாசமா இருக்கே, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: மதிப்பிடாதீங்க சார். குறைச்சி மதிப்பில்ல, கண்ணு அந்த அளவுக்கு ஷார்ப்பு சார்.
2: கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்க? நீங்க சொல்லுங்க சார், எதுக்கு இந்த மவுத் ஆர்கன் படம்?
0: சின்ன வயசுல படிப்புல நான் ரொம்ப மோசம். அப்பாவுக்கு என் மேல ரொம்ப கவலை. படிப்பை விட ஏதாவது மியூசிக்ல போட்டா பொழைச்சிக்குவான்னு அவர் சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு மவுத் ஆர்கனை வாங்கி கொடுத்தாரு. எப்ப பார்த்தாலும் அதையே வாசிச்சிட்டு இருப்பேன். ஒரு தடவை கிளாஸ்ல பாடம் நடத்துறப்ப கூட அதை வாசிச்சிட்டு இருந்துட்டேன். அவ்வளவுதான், வாத்தியார் பெரம்போட வந்துட்டார்.
1: பெரம்பால முதுகுல வாசிச்சிட்டாரா?
0: அப்படித்தான் நானும் பயந்தேன். அடிங்க சார்னு கைய கூட நீட்டினேன். ஆனா நடந்ததே வேற.
1: சஸ்பென்ஸா இருக்க பானுமரிய, என்ன சார் நடந்தது?
0: அந்த மவுத் ஆர்கன குடுனார் குடுத்தேன். இது என்கிட்டே இருக்கட்டும், எப்ப நீ எல்லா பாடத்திலயும் பாஸ் மார்க் வாங்குறியோ அப்ப இது உன் கைக்கு வரும்னாரு. அவ்வளவுதான், அதுக்காக ராத்திரி பகலா படிச்சேன். பாஸ் மார்க் மட்டும் இல்ல, கிளாஸ்லயே ஃபர்ஸ்டாவும் வந்தேன்.
1: சூப்பர் சார்.
0: அன்னைக்கு அந்த மௌத்தார்கன் தான் என் வாழ்க்கையை மாத்துச்சு. எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மௌத்தார்கன் மேட்டர் சொல்ல தயங்கறதே இல்லை. அதை விட எனக்கு கிடைச்ச ஒரு பாடம், ஒருத்தர் தப்பு செஞ்சா கொடுக்கிற தண்டனை திருந்தும்படியா இருக்கணுமே தவிர இன்னொரு தப்பை செய்ய வைக்கும்படியா இருக்க கூடாது. சரி சார், நான் போயிட்டு வரேன். அம்மா வரேம்மா.
1: போயிட்டாரா? சார் சொல்றது கேட்க நல்லா இருக்கு, ஆனா பக்கத்து வீடா இருந்துகிட்டு வாங்கன்னு கூப்பிட மனசு இல்லாதவங்க கிட்ட எப்படி உறவாடுறது பேசுறது? நீ என்ன சொல்ற?
2: என்ன என்ன என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க?
1: இவ்வளவு நேரம் நான் யாருகிட்ட பேசிட்டு இருந்தேன் கடவுளே? அப்ப நான் தனியா பேசிட்டு இருக்கேனா? ஏன் பண்ண?
2: நீங்க மறுபடியும் தனியாவே பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. வரட்டுமா?

0: அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, தோட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ரூம் ரூமாக தேடிட்டு இருக்கேன். ஆட, இங்கே போடுறா? ஸ்டைலாக கையை முன்னால் கட்டிக்கிட்டு ஒரு காலை சுவரில் வச்சு சாஞ்சிக்கிட்டு சும்மா சினிமா ஹீரோயின் மாதிரி. ஆ,
1: இப்போ எதுக்கு இவ்வளோ வரணே?
0: இல்லை, நீ நிற்கிற போஸ் அந்த மாதிரி. ஆமாம், அங்க மேலே அப்படி என்னத்தை சீரியஸாக பார்க்குற?
1: அதோ அதோ அதுங்க, அதை
0: அதை அதனா? ஓ, பக்கத்து விட்டு தென்னை மரம், அதையா?
1: ஆமாங்க.
0: அது ஏன் பார்க்குற?
1: பார்க்க பார்க்க எனக்கும் தென்னை மரம் வளர்க்க ஆசையாக இருக்கு. அங்க பாருங்க, ஃபுட்பால் சைஸில் பச்சை பச்சையாக பெருசு பெருசாக காய்ங்க, தெரியுதா உங்களுக்கு?
0: தெரியுது தெரியுது. ஆமாம், எப்படி இப்படி ஒன்றால் மட்டும் ரசிக்க முடியுது? இதை பார்க்க பார்க்க அவங்க நடந்துக்கிட்ட விதம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது.
1: அவங்க அப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் இருக்குங்க.
0: ஆ,

0: என்ன பெரிய காரணம்?
1: நீங்களே அங்க பாருங்க, சின்னதா ஒரு கால்வா வெட்டி தண்ணி அப்படியே மரத்துக்கு போற மாதிரி செஞ்சு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டு ஒரு குழந்தைய வளர்க்கற மாதிரி அந்த தென்னை மரத்தை வளர்க்கறாங்க.
0: அடேங்க அப்பா, அவங்க கூட இந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க போல. அதுக்காக ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம மிச்சக்காய் எங்கன்னா கேப்பாங்க?
1: அது அவ்வளவு பாசங்க அவங்களுக்கு.
0: என்னது பாசமா அஞ்சலி? அப்போ ஒரு மாதிரியா பேசுன, இப்ப நீ வேற மாதிரியா பேசுற.
1: அது இல்லைங்க, இப்பதான் என் பழைய டிராயிங் நோட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல எல்லா டிராயிங்ஸ்லயும் ஒரு தென்னை மரத்தை வரைஞ்சிருக்கேங்க. காலேஜ் ஹாஸ்டல் ரூம்ல வரைஞ்சி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின டிராயிங்க அது. ஜன்னல் ஜன்னலை ஒட்டின மாதிரி ஒரு தென்னை மரம். இன்னொன்னு அதை சொன்னா அப்புறம் சிரிப்பீங்க.
0: என்னன்னா,
1: குழந்தைங்க ஒவ்வொரு மரம் மாதிரி மேக்கப்போட கையில அந்த மரத்தை பேரை பிடிச்சுக்கிட்டு வரணும், அந்த மரத்தை பத்தி பேசணும். நான் மேக்கப்போட கையில பிடிச்சிட்டு வந்த மரம் எது தெரியுமா?
0: சொல்லட்டுமா? ஆலமரம்.
1: என்னது ஆலமரமா? தென்னை மரங்க,
0: தென்னை மரம். அதான் அதான் அதான் சொல்லிருப்பேன். அத நீயே சொன்ன உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அதான்
1: விட்டு கொடுத்தீங்களாக்கும், வழியாதீங்க.
0: அஞ்சலி, இப்ப என்ன உனக்கு தென்னை மரம் வளர்க்கணும் அவ்வளவுதானே?
1: ஆசைதான். ஆமா, ரொம்ப ஆசை. ஆனா அதோ அதே மாதிரி வளர்க்க முடியுமா?
0: ஏன் ஏன் ஏன் முடியாது? மனம் இருந்தால் மார்க்கம், தெம்பிருந்தால் தென்னை மரம்.

0: என்னங்க எவ்வளவுங்க புக்ஸ் இருக்குதுல?
1: கிட்டத்தட்ட 50 புக்ஸ் இருக்கும். விஸ்வநாதன் சார் வீட்ல கொடுத்துட்டு வந்துடுறேன்.
0: அப்படியே இந்த புக்கையும் சேர்த்துக்கங்க. அதுல
1: பானு, இது நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்ச கவிதை தொகுப்பாச்சு, இத கொடுத்துடலாமா?
0: கொடுத்துடுங்க. இன்னொன்னு வாங்கிட்டா போச்சு.
1: ஆமா, இதுல உனக்கு பிடிச்ச கவிதை இது?
0: எல்லா கவிதையும் தான் பிடிக்கும்.
1: எல்லாம் தான் பிடிக்கும், ஏதாவது ஒன்று சொல்லு.
0: எதை சொல்லலாம்? ராசை கண்மணி ராசா எழுதின கவிதையை சொல்றேன். சாணிப்பால் முற்றத்தில் நிலாக்காயும் இரவொளியில் உன்னோடு கவிதை பேச ஆசை. ஆனால் பகலெல்லாம் பாரவண்டி இழுத்த களைப்பில் நானும், தீப்பெட்டி ஆபீஸில் தீயாய் பறந்த களைப்பில் நீயும், கண்ணயர்ந்து உறங்குகையில் கவிதையாவது கழுதையாவது.
1: காதல எவ்வளவு சூப்பரா சொல்லிருக்காரு. அதே போல அவரோட இன்னொரு கவிதை, ஈரமாய் பசை தடவி இழுத்து எட்டாய் மடித்து ஒட்டினாள் என் தங்கை, தீப்பெட்டியையும் அவள் ஆசைகளையும்.
2: சிவா சார், அருமை அருமை அருமை சார்.
1: சார் சார், நீங்க எப்ப வந்தீங்க?
2: நீங்க போட்டி போட்டு கவிதை சொல்றப்பவே வந்துட்டேன் சார். உங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, தமிழ் கவிதையும் அருமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு
0: சார். உங்களுக்கும் கவிதைகள்னா ரொம்ப பிடிக்குமா?
2: மரபு, புதுக்கவிதை, ஹைக்கு, அப்படி எல்லாமே பிடிக்கும். அதுலயும் பாரசீக கவிஞர் ரூமி, தாகமுள்ளவர்களை தண்ணீரும் தேடுகிறது, இப்படி ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு.
0: தாகமுள்ளவர்களை தண்ணீர் தேடி வந்தது போல நீங்களும் இங்க வந்துட்டீங்க.
2: ஆமா மேடம், ஆமா. இந்த பக்கமா ஒரு வேலை, அப்படியே நீங்க புக்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போயிடலாம்னு வந்தேன்.
1: இவ்வளவு புக்ஸ் நீங்க எப்படி சார் எடுத்துட்டு போவீங்க? நான் என் பைக்ல கொண்டாந்து
2: தரேன். வேணாம் வேணாம் வேணாம், நானும் ஸ்கூட்டர்ல தான் வந்தேன். கொடுங்க, கொண்டு போயிடுறேன் சார். அப்புறம் லெட்டர் பாக்ஸ்ல லெட்டர் வந்தா எடுக்கிறதே இல்லையா?
1: இப்பெல்லாம் யார் சார் போஸ்ட்ல அனுப்புறாங்க லெட்டர்லாம்
2: சார்? இங்க பாருங்க, இந்த லெட்டரை இன்விடேஷன் வைக்க நான் அன்னைக்கு வந்தப்ப இதே பாக்ஸ்ல பார்த்தேன், இன்னைக்கும் பாக்குறேன். நீங்க எடுக்கல, அதான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க சார், ஏதாவது முக்கியமான லெட்டரா இருக்க போது. நான் வரேன் சார்.
1: மேடம்,
2: நான் போயிட்டு வரேன்.
0: வாங்க. என்னங்க, என்ன லெட்டர் அது? கொடுங்க பாப்போம்.
1: இது லெட்டர் இல்ல, இன்விடேஷன்.
0: என்னது, இன்விடேஷனா?
1: இது புதுமனை

0: விழா இன்விடேஷன். இத்தனை நாள் ஒரு இன்விடேஷன் கூட வைக்கல வைக்கலன்னு யார தப்பா பேசிட்டு இருந்தோமோ அவங்களோட இன்விடேஷன்.
1: என்னங்க சொல்றீங்க?
0: ஆமா, இது பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்த இன்விடேஷன்.
1: ஆமா, நேர்ல தராம எதுக்கு பாக்ஸ்ல போட்டு போனாங்களா?
0: சரியான மறதி உனக்கு. போன வாரம் 10 நாள் டூர், நம்ம வீட்லயே இல்லையே, பூட்ட போட்டுட்டு போயிட்டமே, அப்ப வந்திருப்பாங்க.
1: ஓ ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, இப்பதான் ஞாபகம் வருது.
0: 2-3 தடவை வந்திருப்பாங்க, ஆள் இல்லைன்னதும் பாக்ஸ்ல போட்டு போயிருக்காங்க. சே, இந்த ஒரு இன்விடேஷன் கொடுக்கலன்னு அவங்களை எவ்வளவு சீப்பா நினைச்சிட்டோம்.
1: 2 இளநீர் கொண்டு வந்தாங்கல்ல, அவங்கள போய் இளக்காரமா பேசிட்டோமேங்க.
0: நீ பேசல, நான் பேசினேன்.
1: நான் அந்த தென்னமரத்து மேல வச்ச ஆசைதான் உங்களை அப்படி பேச வச்சுது. வந்தவருக்கு நியாயமா அந்த இளநீரையே நம்ம வெட்டி கொடுத்துருக்கணும்.
0: நீ நானும் இப்பவே அந்த வீட்டுக்கு போறோம், அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறோம். வா,
1: இருங்க இருங்க இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க.
0: என்ன சொல்ற?
1: அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு.
0: என்ன?
1: நம்ம அதோட போகலாமே.
0: என்னது?
1: சஸ்பென்ஸ்.
2: ஹாய் பாலா, வா வா வா வா. என்ன, எங்க குரல் நகர் உனக்கு பிடிச்சு போச்சா?
3: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, நீங்க எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்களா?
2: ஆமா, சஸ்பென்ஸ்.
3: சஸ்பென்ஸா? போறது எங்கன்னு தெரியலையா?
2: எஸ் அஞ்சலி, வாங்க ஒரு இடத்துக்கு போகணும். நாங்க எங்கன்னு கேட்டேன், அது சஸ்பென்ஸ்ன்றாங்க.
3: ஓகே ஓகே ஓகே.
2: அஞ்சலி, நான் ரெடி. வந்துட்டியா? ஆமா, பாலா வந்தது நீ பார்க்கல?
4: பார்த்தேன் பார்த்தேன். வாங்க வாங்க. கையில கூட ஏதோ ஷீல்ட் வச்சிருக்கீங்க.
2: ஆனா அந்த ஷீல்ட பத்தி மட்டும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேனே.
4: ஏங்க?
2: அந்த மாதிரி ஒரு கெட்ட அனுபவம்.
4: ஏன், என்னாச்சு?
2: நான் இவனும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ரன்னிங் ரேஸ்ல இவன் கப் வாங்கிட்டான்.
4: சூப்பர்.
2: என்ன என்ன சூப்பர்? கப்புனா முழங்கை சைஸ் கப்புன்னு கற்பனை பண்ணாத, கட்ட விரல் சைஸுக்கு ஒரு தம்மா துண்டு கப்பு. எப்போ எப்போ எப்போ என்னமோ ஒலிம்பிக்ல வாங்கிட்ட மாதிரி. எங்க தெருவுல எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீட்லயும் ஏறி இறங்கி இது நான் வாங்கின கப்பு நான் வாங்கின கப்புன்னு கப்பையே கப்படிக்க வச்சுட்டான். அது போதாதுன்னு எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வந்தான்.
4: ஓ, உங்க வீட்டுக்கு வந்தாரா?
2: என்ன, வராம இருப்பானா? வந்தான் வந்தான். அது எங்க அப்பா இருக்கிற நேரம் பார்த்து கரெக்டா வந்தான், அந்த கப்பை காட்டினான்.
4: ஓ, உங்க அப்பா என்ன சொன்னாரு?
2: ஏன் அஞ்சலி பழசெல்லாம் கிளறுற?
4: சும்மா சொல்லுங்க.
2: சரி, உன் சந்தோஷத்துக்கு சொல்றேன். அப்பா போன் கப்பு எங்கடான்னாரு. உடனே கிச்சனுக்கு ஓடி போய் நான் காப்பி குடிக்கிற கப்ப காட்டினேன்,
4: அவ்வளவுதான்.
2: நீ சிரிக்கிற? அப்பா என்ன பின்னிட்டாரு பின்னி. அதனால இப்ப பாலா கையில இருக்கிற ஷீல்ட நான் கண்டுக்கவே
3: இல்லை.
2: அப்புறம் ஓ, இப்பெல்லாம் எவனோ வாங்கின ஷீல்ட கூட கையில வச்சுட்டு தெரிய ஆரம்பிச்சிங்களா?
3: செம்பருத்தி
4: ரோஜா மல்லிகை
3: ஒரு பத்திரிகை நடத்தின பரிசு போட்டிக்கு அதை அடிச்சு
2: வச்சேன். போட்டியில பரிசு வாங்குற அளவுக்கு அந்த போட்டோல என்ன இருக்கு? இதை விட பிரமாதமான பூக்கள் எவ்வளவு இருக்கு?
3: போட்டோ தலைப்பே பூக்கள் கிடையாது, மனித மனங்கள் நடத்தும் அற்புதங்கள்.
2: ஓ,
3: இதான் தலைப்பு. இந்த போட்டிக்கு தான் அனுப்பிச்சேன். முதல் பரிசு 20,000, இந்த ஷீல்டும்.
2: அப்படி போடு, சூப்பர். முதல் பரிசு உனக்கா? கங்கிராட்ஸ் பாலா.
3: ஏ, பூக்கள் பூத்திருந்தால் பறிக்கலாம், அந்த வரிகளுக்கு அந்த வரிகள் எழுதிய அந்த வீட்டுக்காரருக்கு.
2: ஆனா போட்டோ பிடிச்சு அனுப்புனது நீ தானே?
3: நான் வெறும் அனுப்பினவன் தானே, எழுதியவர் அவரு தானே.
2: ஆமா, இப்ப இந்த பரிசு விழுந்த மேட்டர் அவருக்கு தெரியுமா?
3: அவருடைய அனுமதியோட தான் போட்டிக்கு அனுப்பினேன். பரிசு விழுந்ததையும் சொல்லிட்டேன். இந்த பரிசு தொகை, இந்த ஷீல்ட் எல்லாம் அவர்கிட்ட கொடுக்க தான் போயிட்டு இருக்கேன்.
2: அவரு இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரா?
3: வேண்டவே வேண்டாம்னாரு. கடைசியா இந்த ஷீல்ட் எனக்கு பரிசு பணம் குரல் நகர் குடியிருப்போனால சங்கத்துக்கு. அதுக்கு முன்னால உங்ககிட்டயும் காட்டிட்டு போகலாம்னு தான் வந்தேன். வரட்டுமா? சரி, நீங்க எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருக்க போல இருக்கு, என்னால லேட்டு.
2: லேட்டா? நீ வேற எங்கன்னு இடத்தையே சொல்லாம கழுத்துல கயறு மாட்டி இழுத்துட்டு போகாத குறையா அஞ்சலி பின்னால சஸ்பென்ஸா போயிட்டே இருக்கேன்.
4: சஸ்பென்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டை பார்த்து தென்ன விளக்கணும்னு ஆசை. அதான் இவரை நர்சரிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்.
2: இதுதான் மேட்ரா?

0: முதல்ல சொல்றதை விட்டுட்டு எதுக்கு இந்த சஸ்பென்ஸ்? நான் என்ன முடியாது, நான் சொல்ல போறேன்.
1: அது இல்லைங்க, நீங்க இன்னைக்கு வர்றதா நேத்துக்கு போன்ல யாருக்கிட்டயோ ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க.
0: யாருகிட்ட? ஆமா, அய்யோ, அசோக் நகர்ல ஒருத்தர் மீட் பண்ணிக்கணும், மறந்தே போயிட்டு. அஞ்சலி,
2: சூப்பர் சூப்பர், இதுக்குதான் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ். அஞ்சலி மறக்க வச்சிருக்காங்க. ரவி, உங்க வீட்டுக்கு யாராவது வராங்க, இப்ப நான் போயிட்டு வரேன்.
1: யாருங்க வராங்க, கொஞ்சம் பாருங்க.
0: பக்கத்து வீடு அதான் இளநீர் காய வீட்டை தேடி கொண்டு போய் கொடுத்தா மிச்ச காய் எங்கன்னு கேட்டாங்களே.
3: சாரி சார், நான் அப்படி கேட்டது தப்புதான்.
4: சார், நீங்க கிரக பிரவேச இன்விடேஷன் வைக்கலன்னு தப்பா நினைச்சு அந்த கோவத்துல அவர் அப்படி கேட்டுட்டாரு. அதை ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க சார்.
3: ஆனா உங்க இன்விடேஷனை இப்பதான் சார் பார்த்தோம்.
0: அதுக்காக மிச்ச காய் எங்க நான் கேப்பீங்க?
4: அதுக்காக தான் இந்த ஹைபிரிட் தென்னங்கன்று.
1: ஓ கிரேட்ங்க, இத வாங்க தான் நாங்க கிளம்பிட்டு இருந்தோம்.
4: என்னங்க, நீங்க இங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் அஞ்சலி கூட தோட்டத்துக்கு போய் இத மண்ணுல பதிய வச்சுட்டு எப்படி வளர்க்கணும், என்னெல்லாம் உரம் போடணும், எப்படி எல்லாம் அதை வளர்க்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வரேன்.
1: என்னங்க?
0: என்ன அஞ்சலி?
1: இப்ப உங்க ஃப்ரெண்ட பாக்க அசோக் நகருக்கு போறதா இருந்தா நீங்க போகலாம்.
0: அப்பா விடு ஆளா.

நேயர்கள் இதுவரை கேட்டது பக்கத்து வீடு நாடகம். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். இதில் நடித்தவர்கள் சிவாவாக ரவி சுப்பிரமணியன், ரவியாக SPS போத்திலிங்கம், விஸ்வநாதனாக லாரன்ஸ் பிரபாகர், பானுவாக TK மீனாட்சி, அஞ்சலியாக VV மீனாட்சி, பாலாவாக அகஸ்டோ. தொகுப்பு டி சுஜின்குமார், அமைப்பு ஜே ஜெயா, படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: கல்படை கட்டணா சுவயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகாணம். இன்றைய திரைகாணத்தில் அன்பிவா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் பி. சுசீலா.

0: Right.
1: ஒழித்த அந்த பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல். ஒழிக்கவிருக்கும் பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திற்காக பி சுசீலா பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் அமரன் செம்பருத்தி திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: 248 runs. Gujarat Titans made 218 runs with a loss of 4 wickets in the stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் அன்னையும் பிதாவும் தங்கச்சுரங்கம் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் அன்னையும் பிதாவும் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை அன்னையும் பிதாவும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி தங்கச்சிரங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

அது பட்டு கொண்டதோ நடை சிக்கிக் கொண்டதோ உடல் சேரானதோ சிலை போலானதோ.

ஜாதகம் மேனியோ களை சொட்டுது பார்வையோ கனல் கொட்டுது எண்ணம் விட்டு விட்டதோ இன்னும் கெட்டு விட்டதோ கட்டழகு பாப்பா கண்ணுக்கு கள்ளத்தனம் ஏறோ பெண்ணுக்கு அது பட்டு கொண்டதோ நடை சிக்கிக் கொண்டதோ உடல் சேர

சத்து தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடுவோ சக்தி த

இரண்டம் தகி இரண்டம் எங்கும் ஆடும் கடல் வானம் எங்கும் தத்தத்தாக கதிரதாக சித்தித்தாக திரிகிற என்று

நேயர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை தங்கச்சுரங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம், நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அழகே உன்னை ஆராதிக்கிறேன், நான் வாழ வைப்பேன், நீல மலர்கள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்திலிருந்து பாடல்கள். ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

0: ஒழித்த பாடலை பாடியவர் வாணி ஜெயராம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.
1: Want to play with me? No, no, no.

நேர்கள் இதுவரை அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி நான் வாழ வைப்பேன் படத்திலிருந்து பாடல்கள். ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் கே ஜே யேசுதாஸ்.

நேர்கள் இதுவரை நான் வாழ வைப்பேன் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக நீலமலர்கள் படத்திலிருந்து பாடல்கள், எஸ்.ஏ. பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியுள்ள பாடல்.

செங்கல்பட்டு வி. முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வாசுதேவயனி, தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக இது சத்தியம் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: வருவான் வடிவேலன் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.
1: தெருவில் படுத்திருந்த பாவியனை ஞான கடல் தன்னில் நடக்க விட்டவேல் முருகா, ஆறுபடை நாயகனே அவமதிக்கும் மானிடர்க்கு மாறுதலை காட்டு.